0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 8 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 30 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெச்சில் எமது காலை நேர ஒலிபரப்பு இனிதே தொடங்கவிருக்கிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: இறப்பது என்பது தூங்குவதை போன்றது, பிறப்பது என்பது தூங்கி விழிப்பதை போன்றது. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.
1: உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
0: இறப்பது என்பது தூங்குவதை போன்றது, பிறப்பது என்பது தூங்கி விழிப்பதை போன்றது. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6 மணிக்கு திரையிசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 7:00 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்காட்சி கோ சுவாமிநாதன். 7:35 மதுரத்தென்றல். காலை 8:00 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கிசை ஆர்கே.

ஸ்ரீராம்குமாரின் வயலின் கச்சேரி, ஷெர்த்தாலை ஆர் அனந்தகிருஷ்ணனின் மிருதங்கம் கச்சேரி, டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்களின் கதம் கச்சேரி. காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரத்தென்றல், காலை 12 மணிக்கு திரை இசை. காலை 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1 மணிக்கு திரை இசை. மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, தையல் கலைஞர் ஜெபசெல்வி கிறிஷு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கு பெறுபவர் MB காயத்ரி அவர்கள். இதை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல் வழியாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 இனிதே ஆரம்பமாகும். மாலை 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் பற்றிய அறிவிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்களாக பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. காலை மாலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், மண்புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர் பவிதா அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியன விடை பெறும் முன் கொடுக்கப்படுகின்றன. மாலை 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல், 8:15 நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விமர்சனங்கள். 8:30 வானொலி நாடக விழா, தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, PKP கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னத்துறை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 நலமாய் வாழ சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள், காயக்கற்பம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். 9:30 நாடகமலர், நல்ல மனம் எழுத்தாக்கம் பா முருகேசன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு புதுச்சேரி வான்மொழி நிலையம். 10:00 பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில்
நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கவிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நன்வேண்டா திரைப்படத்திலிருந்து

0: to National Honor Amendment Bill 2026. The bill will further amend the Prevention of Insults to National Honor Act 1971. The proposed legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jan Gan Man. These offences are punishable with imprisonment of up to 3 years or fine or both. After the passage of the bill, the upper house was adjourned till 11 a.m. today. Bihar government has decided to reopen the closed sugar mills at Rayam in Darbhanga and Sakri in Madhubani. A proposal to this effect was approved at a cabinet meeting chaired by Chief Minister Samrat Chaudhary yesterday. Briefing the media, Additional Chief Secretary Arvind Kumar Chaudhary said that the cabinet also approved the Bihar Sports Policy 2026. The meeting also approved the implementation of the schemes worth more than 97 crore rupees under the Pradhan Mantri Krishi Sinchai Yojana for the financial year 2026-27. Commerce and Industry Minister Piyush Goyal held a meeting with export promotion councils and industry associations in New Delhi to review measures aimed at strengthening India's export ecosystem. In a social media post, Mr. Goyal said the meeting followed discussions on enhancing the country's global competitiveness. Prime Minister Narendra Modi will launch Nasha Mukt Yuva for Vikasit Bharat Sankalp Abhiyan, a nationwide 100-week Jan Bhagidari movement against substance abuse on Sunday, the 2nd of August. The campaign will be led by My Bharat Platform, an online youth leadership and social engagement platform that aims to empower and engage youth to become leaders. The initiative seeks to unite young citizens in a collective national mission to build a drug-free India by promoting awareness, community engagement, and sustained public participation. In the United States, a man was convicted of federal terrorism charges in the 2022 stabbing of Salman Rushdie, the author who has faced a decades-old death threat over his novel, The Satanic Verses. A jury found Hadi Mathur guilty of all the charges against him, including engaging in an act of transnational terrorism. India scripted history in para-athletics at the Commonwealth Games, securing a historic 1-2 finish in the men's 100 metres T47 final as Dilip Mahadu Gavit won the gold and Mohammad Basil claimed the silver. Gavit clocked a games record and season best time of 10.71 seconds to take the top slot, while Basil produced his season best 10.83 seconds to finish second in a closely fought race. England's Kevin Santos completed the podium with 10.85 seconds to win the bronze. These medals were India's third medals of the day. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.
3: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாழ்ச்சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்து

0: வீட்டுக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள். நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர் இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்றார். மேலும் உனக்கும் என்னை போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர் நிதானமாக, வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம், இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம், ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவது. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கவிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மனம் கமலும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியை. இத்துடன் நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுவது நான், தீபக்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: നേരം 6:35. ഇനി കേൾക്കാം.
2: അൻപാർന്ന വ്യവസായ പെരുമക്കളെ, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை 30 சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488-57-5716. பதிவு செய்ய காலை 10 முதல் 4 அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை 31 வெட்டிவேர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டு நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 9488-57-5716. இந்த இலவச நேர

0: வகுப்பில் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். வெட்டிவேர் மதிப்பு கூட்டு சாகுபடி மற்றும் நேரடி இலவச பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்த பட்சமாக 1 பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் எருமை உட்பட வாங்க ₹120,000 கறவை மாடு ஒன்றுக்கு ₹60,000 வழங்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்கும் முறை தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ். வழங்கப்பட்ட கடனை திரும்ப செலுத்த பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் காலம் 3 ஆண்டுகள், வட்டி விகிதம் 1 ஆண்டுக்கு 7%, பயனாளியின் பங்காக 5% அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கேட்டுக்கொள்கிறது. வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்கம் மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண் அரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிக்குளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் சிறுபான்மை நல மேம்பாட்டுத்துறை சார்பில் மதுரை வேளாண் கல்லூரி தோட்டக்கலை துறையில் மலரியல் வித்தகர் படிப்பிற்கு 5 மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நிலம் அலங்கார செடிகள், நாற்றங்கால் பராமரித்தல் பயிற்சி, நாற்றுகள் உருவாக்குதல், நடவு பராமரிப்பு, மலர் அறுவடை, அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம், மலர் பயிர் மேலாண்மை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு பின் நர்சரி அமைக்கலாம், மலர் சாகுபடி தொடங்கலாம். 14 முதல் 45 வயதுக்குட்பட்ட சிறுபான்மையினர், பொருளாதாரத்தில் நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் இந்த பயிற்சியில் பங்கேற்கலாம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடும் உண்டு. இந்த பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு மாதம் ₹2,000 உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சிக்கு பின் மத்திய அரசின் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7598-03-6802. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்கள் 7598-03-6802. விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும், நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும், இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ஏக்கருக்கு ₹4,000 வரை மானியமும், அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. விவசாய பெருமக்களே, இந்த திட்டத்தின் பயன்களை பெற அக்ரிஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து பலன் பெறுங்கள். மேலும் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 பதிவு செய்து பயன்பெறலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வாழையில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் செலுத்தப்படும் நீரின் அளவு 8 முதல் 12 லிட்டர் வரை தேவைப்படுகிறது. மற்ற முறைகளில்

தண்ணீர் பாய்ச்சும் அளவு 30 முதல் 40 லிட்டர் வரை நீரின் அளவு தேவைப்படும். இதில் மீதப்படும் நீரின் அளவு 45 லிட்டர். எலுமிச்சை பழத்தில் சொட்டுநீர் பாசனத்தில் தேவைப்படும் தண்ணீரின் அளவு 20 முதல் 30 லிட்டர். மற்ற முறைகளில் தேவைப்படும் நீரின் அளவு 25 முதல் 65 லிட்டர். இதில் மீதியாகும் தண்ணீரின் அளவு 60 லிட்டர். பப்பாளி மரத்தில் சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் தண்ணீரின் அளவு 5 முதல் 8 லிட்டர் தேவைப்படும். மற்ற முறைகளில் தண்ணீர் பாய்ச்சதன் மூலமாக தேவைப்படும் நீரின் அளவு 18 முதல் 26 லிட்டர். இதில் மீதப்படும் நீரின் அளவு, சொட்டுநீர் பாசனம் நம்ம பயன்படுத்துறதுனால மீதப்படும் தண்ணீரின் அளவு 68 லிட்டர் வரைக்கும் இதில் மீதியாகும். பாசன முறைக்கான அட்டவணை வந்து இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம சொட்டுநீர் பாசனம் போடுறதுனால அரசு நமக்கு மானியம் வழங்குது. அந்த சொட்டுநீர் பாசனம் செலவுக்கான சொட்டுநீர் பாசன அமைத்திட ஆகும் மொத்த செலவு தொகையில 65% வந்து இந்திய அரசு நமக்கு விவசாயிகளுக்கு மானியமாக வழங்குது. அந்த 65% வந்து முதல் கட்ட தொகையாக 40,000 வரைக்கும் விவசாயிகளுக்கு மானியமாக நம்ம அரசு வந்து

0: நம்ம சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால அரசு நமக்கு மானியம் வழங்குது. அந்த சொட்டு நீர் பாசனம் செலவுக்கான சொட்டு நீர் பாசன அமைத்திட ஆகும் மொத்த செலவு தொகையில 65% வந்து இந்திய அரசு நமக்கு விவசாயிகளுக்கு மானியமா வழங்குது. அந்த 65% வந்து முதல் கட்ட தொகையா 40,000 வரைக்கும் விவசாயிகளுக்கு மானியமாக நம்ம அரசு வந்து வழங்குகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியமாகவும் பெரு விவசாயிகளுக்கு வந்து 65% முதல் 75% மானியமாக வழங்கி வருது. சிறு குறு விவசாயிகள் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி இந்த கோடை காலத்தை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணலாம், அதாவது தண்ணீர் பாசன முறையை எப்படி மேலாண்மை பண்ணலாங்கிறத பயன்படுத்தி உங்களுடைய பயிர் விளைச்சலை பெருக்குவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
3: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
2: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
3: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
2: அதுக்கே
3: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
2: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
3: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைனா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
4: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால்.
5: இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படை தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து

0: அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்து கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இருவரி செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.

0: சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலியஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: நாம் இன்று வாழும் உலகம் பிளாஸ்டிக்கால் சூழப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கற்பனை செய்வதே கடினம். பால் பாக்கெட், உணவு பொதிகள், தேநீர் கோப்பைகள், பேனா, பல் துளக்கும் பிரஸ், குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், எல்லாவற்றிலும் பிளாஸ்டிக் உள்ளது. நாம் பயன்படுத்தும் அன்றாட பொருட்களில் ஏதாவது ஒரு வகையில் பிளாஸ்டிக் ஏதாவது ஒரு உருவத்தில் உள்ளது. இந்த பிளாஸ்டிக் நமக்கு வசதியை தந்தது, ஆனால் இன்று அதுவே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறியுள்ளது. அந்த பிரச்சனையின் மிக ஆபத்தான வடிவம்தான் மைக்ரோ பிளாஸ்டிக். முதலில் மைக்ரோ பிளாஸ்டிக் என்றால் என்ன? 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்களே மைக்ரோ பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒன்றும் புதியதாக தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் அல்ல. பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் வெயில், மழை, காற்று, கடல் அலைகள் மற்றும் காலப்போக்கில் மண்ணில் கிடந்து சிறு துண்டுகளாக துகள்களாக மாறுகின்றன. அந்த பிளாஸ்டிக் துகள்களுக்கு பெயர்தான் மைக்ரோ பிளாஸ்டிக். கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு சிறியதாக இருப்பதால் அவற்றை நாம் அறியாமலேயே சுவாசிக்கிறோம், குடிக்கிறோம், உணவுடன் சேர்த்து உட்கொள்கிறோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எங்கெல்லாம் இருக்கிறது? ஒரு காலத்தில் கடலில் மட்டுமே இருப்பதாக நினைத்தனர். ஆனால் இன்று மருத்துவ விஞ்ஞானிகளும் அறிவியல் ஆய்வாளர்களும் கண்டுபிடித்து இருப்பது அதைவிட அதிர்ச்சியுடன் பயத்தையும் ஊட்டுகிறது. மைக்ரோ பிளாஸ்டிக் கடலில் இருக்கிறது, ஆறுகளில் இருக்கிறது, ஏரிகளில் இருக்கிறது, மழைநீரில் இருக்கிறது, நிலத்தடி நீரிலும் இருக்கிறது, காற்றிலும் இருக்கிறது, குடிநீரிலும் இருக்கிறது, கடல் உப்பிலும் இருக்கிறது, தேன் போன்ற இயற்கை உணவுகளிலும் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டது. ஆனால் இன்று மைக்ரோ பிளாஸ்டிக் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தெரியுமா? மனிதனின் இரத்தம், தாய்ப்பால், மூளை, நரம்பு மண்டலம் என மனிதனின் உள்ளுறுப்புகளிலும் இருப்பது என்று மருத்துவ பரிசோதனைகள் மூலம்

0: வெளிவந்துள்ளது. இவை பெரும் அதிர்ச்சியை கொடுக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கூட பிளாஸ்டிக் துகள்கள் நடனமாடுவது கண்டறியப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பைகள், குடிநீர் பாட்டில்கள், உணவுப் பொதிகள், பிளாஸ்டிக் உலைகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் இவை அனைத்தும் காலப்போக்கில் சிதைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுகின்றன. சில அழகு சாதன பொருட்களிலும் மைக்ரோ பீட்ஸ் எனப்படும் மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை பற்பசைகளில் நல்ல பளிர் நிறத்துடன் இருக்கும். முகங்களும் கிரீம்களிலும் இவைகள் இருக்கும். சில பற்பசைகளிலும் இவை இருக்கும். பல நாடுகள் தற்போது அவற்றுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. உணவுச் சங்கிலிக்குள் எவ்வாறு மைக்ரோ பிளாஸ்டிக் நுழைந்து உடலுக்குள் நுழைகிறது? கடலில் மிதக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்கை சிறிய மீன்கள் உணவாக நினைத்து சாப்பிடுகின்றன. அந்த சிறிய மீன்களை பெரிய மீன்கள் சாப்பிடுகின்றன. பின்னர் அந்த மீன்களை மனிதர்கள் சாப்பிடுகின்றன. இவ்வாறாக உணவுச் சங்கிலி வழியாக மைக்ரோ பிளாஸ்டிக் நம் உடலுக்குள் நுழைகிறது. இது கடல் உணவுகளுடன் மட்டுமல்ல, விவசாய நிலங்களில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்தால் பயிர்களும் அதனால் பாதிக்கப்படலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்கால் மனித உடலில் என்ன நடக்கிறது? சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் பல முக்கியமான உறுப்புகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளன. இரத்த மாதிரியில், நுரையீரல் காற்று பைகளில், கல்லீரல்களில், சிறுநீரகத்தில், மேலும் சில ஆய்வுகளில் மூளையிலும், கருப்பையில் வளரும் குழந்தையை பாதுகாக்கும் நஞ்சுக்கொடியிலும் அருகிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக அறிக்கைகள் வெளியுள்ளன. மேலும் தாய்ப்பாலை பரிசோதித்ததில் அதிலும் பல நச்சு ரசாயனங்களுடன் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது வெளியாகியுள்ளது. இந்த துறைகளில் இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் தேவையற்ற பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கருதப்படுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுர தென்றல் திரை இசையின் நிறைவாக ஒலிப்பது ஆதி பகவான் திரைப்பட பாடல்.

I'ma shoot you. Yeah. Let's go. Yeah.

0: நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல் உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு

0: நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த் குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின்போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கோராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18

0: மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிஷா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மித் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்திலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
2: இப்போ சில மருந்துகள் பார்த்தோம்னா, இப்போ மருந்து கடைகள் நிறையா நாங்கள் இந்த பாட்டிலெலாம் பார்க்குறப்ப சில மருந்துகள்லாம் வந்து அரக்கு கலர், அதாவது ப்ரௌன் கலர் பாட்டிலில் தான் இருக்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன?
3: நான் தரமான கேள்வி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் சார். அது சில இது வந்து சில மருந்துகள் வந்து சன்லைட்டை, சூரிய வெளிச்சத்தில் என்ன ஆகும்னாக்கா அது வந்து தன்மை குறைஞ்சிரும், இல்லைன்னா அது வந்து டிகாம்போஸ் ஆகிடும், அதனால் வந்து பக்க விளைவுகள் வரும். அந்த ஆம்பர் கலர் ப்ரௌன் கலர் பாட்டில் வச்சுப்பாங்க, அது வந்து இந்த சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும்.
2: ஸோ இட்லாம் புக விடாது.
3: ஆமாம், புக விடாது. அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம், எல்லா மெடிசனும் கீப் இன் எ கூல் ட்ரை பிளேஸ், ப்ரொடெக்டட் ஃப்ரம் சன்லைட். சன்லைட் வந்து நமக்கு வேணும், ஆனால் ஒரு லிமிட் மேலே பண்ணாக்கா வந்து இந்த சன்லைட்டே அந்த மருந்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். தட் இஸ் ஆம்பர் கலர் பாட்டில் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், சில மருந்துகள் ஆங்கிலத்தில் ஃப்ளூட்டட் பாட்டில் சொல்லுவோம், அதாவது கோடு கோடுமாக இருக்கும், மேலும் குழியும் மேடுமா, குழியும் மேடுமா.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
3: அது ஏன்னாக்கா சில பார்வையற்றவர்களுக்கு சில மெடிசின்ஸ் வந்து, அது பர்டிகுலர்லி தோலுக்கு போடுற மெடிசின்ஸு, வெளி உடம்புக்கு வெளியே கொடுக்குற மெடிசின்ஸு, இல்லை மாதிரி பாய்சம் போடுற மாதிரி டாக்ஸின் மெடிசின்ஸ்னாக்கா, அது ஒரு கண் பார்வையற்ற கூட பாட்டில் தொட்டோம்னாக்கா நம்ம மேடும் குழியுமா இருக்க இந்த
2: பாட்டில். பிரெய்லி மெத்தட் சொல்கிறீங்களா?
3: ஆ, மேலும் கிளம்புறக்கு அந்த மருந்து வந்து நம்ம வெளியே தான் போடணும், உள்ளுக்குள்ளே, நாட் ஃபார் இன்டர்னல் யூஸ், ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் சொல்லி அந்த ஒரு மெசேஜ் முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோவா இது பண்ணலை. அதனால் வந்து ஒரு மருந்து

0: வந்து ஒரு மருந்து கடையில் மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் மூலமாக பெற்றுக்கொண்டு அதை நம் உட்கொண்டால் நமக்கு வந்து நல்ல ஒரு பயன் கிடைக்கும்.
1: இன்னொரு அடிப்படையான ஒரு கடைசி கேள்வியும் கூட இது, எக்ஸ்பைரி டேட் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மருந்து கடையில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் மேக்ஸிமம் அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை வந்து முறைப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சில நேரங்கள் வந்து பொதுமக்களும் சில நேரங்களில் விழிப்புணர்வாக இருக்கும்ன்றப்ப ஒரு மருந்து அட்டையை வாங்குவதற்கு வாங்கின உடனே அவங்க என்னென்ன பார்க்கணும்?
0: ஒரு மருந்தி பார்த்தவுடன் அந்த மருந்து வந்து என்ன கலந்துருக்குது, நம்ம டாக்டர் எழுதிய சீட்டும் அது ஒன்றான்னு பார்க்கணும். டாக்டர் எழுந்து கொடுக்குறாருனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி திரும்ப வந்து ஐ வில் சே கால்பால் டேப்லெட்ஸ், கால்பால் வந்து பேராசிட்டமால் டேப்லெட்ஸ், அதாவது தலைவலி காய்ச்சலே குறைக்க மாத்திரை. அவர் வந்து கால்பால் எழுதி கொடுத்தா அவர் வந்து பல ஆண்டுகள் அந்த மருந்தை உபயோகப்படுத்தி அதனுடைய எஃபிகசி பலன்பாடு நல்லா இருக்குன்னாக்க எழுதி கொடுக்குறாங்க. அதனால் அந்த மாந்து அவர் சொன்ன மாத்திரையே நம்ம வாங்கி சாப்பிடணும். அதை வாங்கி சாப்பிட்டு எழுதி கொடுத்த மாத்திரையை அது ஒன்றா இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அந்த மாத்திரை, அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு செல்ஃப் லைஃப் பண்ணும், ஒரு செல்ஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மருந்தினுடைய வீரியம் குறையாமல் இருக்குவது வந்து ஒரு 2 ஆண்டுகள் இருக்கலாம், 1 ஆண்டுகள் இருக்கலாம், ஒரு 3 ஆண்டுகள் இருக்கலாம். அந்த பீரியடுக்குள்ள அந்த மருந்தை உபயோகப்படுத்தி விட வேண்டும். என்ன அதுப்போ அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும்.
2: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னும். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்மை விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னும். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்கக்கிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. மக்கள் பேரில் தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க.

0: உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாரான், ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான், என்னப்பா இது இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாரான், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாரான்.
1: இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கும் நேரம் 7:40. இனிமையான காலை பொழுதை மேலும் இனிமையாக வருகிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில்.

7:46 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:53. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அங்காடி தெரு திரைப்படத்தில்.

0: நீர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்க.

0: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் கேட்கலாம்.
1: படம் படம் அடிக்கிறது இதயம் தட தட தட துடிக்கிறது எம்கள் சர் சர் சர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அருள் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுமிதா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:43. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல். கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:48. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அவள் வர்வாலா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 8:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் ஜெமினி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: சில நொடிகளில் அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நென்னருஞ்சரா சிம்ஹவாகினி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:34 40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கியமணி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

0: வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலுவரும் முதல் பாடல் விரும்புகிறேன் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம், திப்பு குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் காலை 10:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். சுறுசுறுப்பான காலை வேளையில் எனக்கு பிடித்த பாடலில் வரும் அடுத்த பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஃபெபி குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் காலை 10:11. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கிறிஸ் சுசித்ரா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நேரம் 10:16. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து திப்பு சுஜாதா குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:22.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:28. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்கலாமா?

10:33. நேயர்கள் இணைந்திருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோ திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து திப்பு குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:39.

நேரம் 10:44. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் ரிஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில். பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணியின் மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

நேரம் காலை 10 மணி. நேரம் காலை 11:07. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா குரல்களில். பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:15.

நேரம் காலை 11:19. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாடநிலவே திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் ஊருவிட்டு ஊரு வந்து திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். நேரம் 11:36. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

11:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நடிகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் நினைவில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக உயிருள்ளவரை உசா திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்கலாம்.

நேரம் பகல் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் மாலா சுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள்

சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி. இதில் முதலாவதாக தையல் கலைஞர் ஜெப செல்வி கிரீசு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். 2வதாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கு பெறுபவர் MP காயத்ரி அவர்கள். அமைப்பு உமா மீனா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 குறளமுதம் 339. தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல். 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மதுரை தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் மண்புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர் பபிதா அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:15 பாராளுமன்ற விமர்சனங்கள் குறித்த பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா. இதில் தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 நலமாய் வாழ. இதில் சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் காயக்கற்பம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். பகுதி 5 இது நிறைவு பகுதியாக இடம்பெறும். இரவு 9:30

0: இரவு 9:30 நாடகமலர். இதில் நல்ல மனம், எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி மயிலாடுதுறை, த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். இரவு 10 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலா.
1: And pensions, Dr. Jitendra Singh will move the bill this afternoon. When the House met at 11 a.m., the chairman, C.P. Radhakrishnan, took up 0 hour. The chairman said he has admitted the notice received from Dr. Jitendra Singh regarding moving the bill. He said the copy of the bill has been circulated to the members so that they can move amendments. The bill was passed by the Lok Sabha yesterday.
2: For moving the motion of consideration of the public examination, Prevention of Unfair Means, Amendment Bill 2026, as passed by the Lok Sabha. Today in Rajya Sabha, by grant of waiver under Rule 123 of the Rules of

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் மாலா சுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக சீதாபதே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கமாஸ் ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை மாலாசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்க

உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பாங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர்.
சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்கள்

இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000 மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000 மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட

0: தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான இன்றைய வானிலை நிலவரம். தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு இன்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான இன்றைய வானிலை அறிக்கை இது. இனி மெல்லிசை பாடல்கள் ரசிக்கலாம். அரக்கோணம் ஜோதி ஏற்றியிருக்கும் பாடலை பாடியிருக்கிறார் ஷெரின் பீட்டர்ஸ். பாடலுக்கு இசை MC சபீஷ்குமார்.

அடுத்து நல்லம் ரமேஷ் வரிகள். நல்லம் ரமேஷ் இசையில் தேவிகாபுரம் வி என் சுந்தரம் வரிகள், சி வி ஹரிமாதவன் குரலில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
3: இருந்ததுதான். அடே
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது நீங்கள் படித்த புத்தகம் அல்ல, நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள்தான். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஜெபசல்வி கிரேஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அடுத்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றி விளக்குகிறார் எம் பி காயத்ரி அவர்கள்.
1: நேயர்களுக்கு இனிய வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் தையல் கலைஞர் திருமதி ஜெபசெல்வி கிரேஸ் அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லிக்கோங்க.
2: என்னுடைய பெயர் ஜெபசெல்வி கிரேஸ். நான் தூத்துக்குடி விளம்பரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் ஒரு தையல் கலைஞராக ஒரு கடையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா வகையான துணிகளையும் தைத்து கொடுப்பேன்.
1: சரி. ஆரம்ப காலத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொல்கிறாங்க.
2: ஆமாம் மேடம்.
1: உங்களுக்கு எப்படி இந்த தையல் கலையில் நாட்டம் வந்தது? விரும்பி தொழிலாக செய்கிறீங்க? எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் தையல்

0: பழகுனீங்க அதை சொல்லுங்க.
1: மேடம், நான் 12வது வகுப்பு முடித்த உடனே எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு டெய்லர் கிளாஸ் சொல்லித்தர்றாங்க, அதில் போய் கொஞ்சம் படிச்சுக்கோ அப்படி சொன்னாங்க. ஒரு 45 நாள் கிளாஸ் படித்தேன் மேடம். அந்த கிளாஸ் படித்ததெல்லாம் நான் எல்லாமே அவங்க நல்லாவே சொல்லி தந்தாங்க, நல்லா புரிஞ்சுது. அப்புறம் அப்படியே அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அம்மாவுமே நல்லா தைப்பாங்க, எதுனாலும் பார்த்தோன்னே அப்படியே தைப்பாங்க. அது போல் எனக்கும் அதை துணி தைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால சரி நம்மளும் நமக்குள்ள துணியவாது முதல்ல தைச்சிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்டு எனக்கும் தைச்சி கொடு அப்படின்னா அவங்களுக்கு தைச்சி கொடுக்க அவங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லவும் அப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தச்சு கொடுத்து அப்புறம் ஒரு டெய்லர் கடை போடுவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்தாலும் சரின்னு போட்டேன் மேடம்.
0: சரி மேடம், நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு அந்த கடையில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க?
1: நம்மகிட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க.
0: சட்டை வந்து மாடர்னாக தைச்சி கொடுக்குறீங்க, ஃபேஷனாக தைச்சி கொடுக்கு. இப்போ உள்ள நியூ ஃபேஷன் சிக்கன் காரி, ஆரி ஒர்க், இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவீங்க
1: மேடம்? நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 150, அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்து 250, அப்புறம் மாடல் ப்ளவுஸ் மாடலுக்கு தக்கன அப்படி வாங்குவோம் மேடம்.
0: இப்போ வெட்டிங் டைமு, சடங்கு வைக்கிறாங்க, வளைகாப்பு வைக்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சீசன் இருக்கிற நேரம், ஆவணி மாதம் அந்த மாதிரி மாதங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும்.
1: ஆமாம் மேடம்.
0: அதெல்லாம் நீங்கள் தச்சு டக்கு டக்குன்னு கொடுத்துருவீங்களா?
1: ஆமாம் மேடம். சீசனுக்கு வர்றவங்களுக்கு நமக்கு அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம தச்சு கொடுத்தே ஆகணும்.
0: ஆமாம்.
1: அந்த கரெக்ட் டைம் கொடுத்தேன் கொடுப்பேன் கொடுன்னு சொல்லுவாங்க, அந்த டயத்தில் நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
0: அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி சீசன்லலாம் நீங்கள் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து தைப்பீங்க.
1: ஆமாம் மேடம்.
0: வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு எப்படி சமாளிக்கிறாங்க? உங்களையும் உங்க தொழிலையும் நீங்க பாத்துக்கிடணும், வீட்டையும் நீங்க பாத்துக்கிடணும், எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க
1: மேடம்? வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதில் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாமே இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சீசன் டைம்லலாம் நைட் ஒர்க் போட்டு இப்போ தைப்பேன். முதல்ல வீட்டில் ஒரு மிஷின் போட்டு நைட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஷாப் வச்சுலேருந்து ஃபுல்லாக எல்லாமே ஷாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நைட் ஒர்க்கு கூட அங்கே வச்சு ஆட்கள் வந்து தச்சு கொடுப்பாங்க. டயத்துக்குள்ளே தச்சு கொடுக்கணுங்கிறதுனால நம்ம நைட் ஒர்க் போட்டனால அதை முடிச்சு கொடுக்கணும். வீட்லேயே நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பசங்க வீட்டுக்காரங்க.
0: வீட்டில் வந்து நீங்க ஒரு குடும்ப தலைவியா வேற இருக்கீங்க, வீட்டையும் பார்க்கணும். முன்ன மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப 3 நேரம் சமைக்கணும், ஃப்ரெஷ்ஷா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்து குடும்பத்தையும் பார்த்து கடையும் எப்படி பார்த்து மேனேஜ் பண்றீங்க?
1: அது பெண்கள் எல்லாருக்கும் இயல்பாகவே செய்கிறது தானே மேடம். இப்போது வேலைக்கு போகிற பெண்கள் காலையில் எழுந்திரிச்சி, நம்ம காலையில் எழுந்திரிச்சி அன்னாட கடமைகளை முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு சமையல், வீட்டுக்காரங்களுக்கு காலையில் சமையல், மதிய சமையல் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு கடையில் போய் அங்கேயும் வேலைகளை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு வீட்லேயும் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. வந்துட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு கடையும் பார்த்துட்டு வெளி வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்துக்க வசதியாக இருக்குது எனக்கு.
0: என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்கள் தச்சு கொடுக்குறீங்க? வாலிப பிள்ளைங்களுக்கு வந்து சுடிதார், குர்தா, பட்டேலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் தச்சு கொடுக்குறீங்க லேடிஸ்?
1: எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸுமே தைப்போம் மேடம். ப்ளவுஸு, சுடிதாரு, குர்த்தி, அப்புறம் ஆரி, எம்ப்ராய்டரி, இது போக நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறோம்.
0: எம்ப்ராய்டரி மெஷின் வச்சுருக்கீங்களா?
1: எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ஆரி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க மேடம். அதுக்கு ஆட்கள் வச்சு அவங்க மூலமாக நல்ல தரமாக ஃபினிஷிங்காக தச்சு கொடுத்துருவோம்.
0: சரி, இப்போ ஒரு குர்த்திக்கு எவ்வளோ வாங்குவீங்க?
1: அது மாடல்களை பொறுத்து இருக்குது. 350லேருந்து சார்ஜ் பண்ணலாம். மாடலை பொறுத்து பண்ணணும் மேடம்.
0: குர்தா தைக்கிறதுக்கு அப்படி சொல்றீங்க, நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு சுடிதார் பாட்டம்
1: அது வந்து 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம். அதுவுமே
0: எம்ப்ராய்டரி ஒர்க் பட்ட ட்ரெஸ்ஸுகளுக்கு எவ்வளோ வாங்குவீங்க சார்ஜ்?
1: எம்ப்ராய்டரி வந்து ஒரு 600லேருந்து இருக்கு மேடம். அது நம்ம அது எவ்வளோ நாள் தைச்சிக்கலாம் மாடலுக்கு தக்கன அமௌண்ட்டு. பேசிக்காக 600, 800 அந்த மாதிரிலாம் இருக்கு.
0: சரி,
1: ஆரி ஒர்க்கு ஒரு 800 ஸ்டார்ட் ஆகும் மேடம்.
0: சரி, இப்போ உங்களுடைய கடையை நீங்கள் நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இது எப்படி லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா கடைகளை, எப்படி என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுடைய உதவி இருந்ததா?
1: ஆமாம் மேடம், சின்ன லெவலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மிஷின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் கடையை. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஜுவல்ல வச்சு கொஞ்சம் லோன் போட்டு தான் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணேன் மேடம்.
0: சரி,
1: அதுக்கு என் வீட்லேயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தேன்.

0: சரி, உங்ககிட்ட வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம்.
0: அதே பெரிய விஷயம். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றீங்க, மாத சம்பளம்?
1: மேடம் அவங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டு தான் கொடுப்போம். பீஸ் இவ்வளோ இவ்வளோ தைக்கிறாங்கன்னா அதுக்கு தாங்க பீஸ் ரேட்டு. அது போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி கொடுப்போம் மேடம். அவங்க தைக்கிற ஃபினிஷிங் நல்லா தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு தக்கன கொஞ்சம் ரேட்டு கூட கொடுப்போம்.
0: சரி, உங்களுடைய கடை வந்து எப்போதுமே கூட்டமாக தான் இருக்குது. நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணிமணிகள் வேற வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: என்ன மாதிரி துணிகள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க
1: மேடம்? நைட்டிஸ், சாரீஸ், லைனிங் எல்லாமே, அப்புறம் உடுமாத்துக்கு போட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, எல்லா வேர் பண்ண எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா ட்ரெஸ்ஸஸுமே.
0: நைட்டிஸ் தைப்பீங்களா?
1: ஆ, தைப்பேன் மேடம்.
0: அளவு எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸில் தைச்சி கொடுப்பேன்.
1: அளவு கொடுத்துருவாங்க, அதுக்கு தக்க நம்ம தைச்சிருவோம் மேடம்.
0: சரி, உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க, பெரிய பசங்க, பெரிய பையன்?
1: மேடம் எனக்கு மூணு பசங்க, ரெண்டு பொண்ணு. மூத்த பையன் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிருக்கான் மேடம். ரெண்டாவது பையன் ஐடி முடிச்சிருக்கான், கார் மெக்கானிக்காக இருக்கிறான் மேடம். மூணாவது பொண்ணு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கான் மேடம்.
0: வெரி குட். ஒரு தையல் கலைஞராக இருந்துட்டு உங்கள் பிள்ளைங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு மேடம்?
1: எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஒரு குடிசை தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஒரு ஃபினாயில், ஓம வாட்டர், அப்படி வீட்டிலேயே நம்ம குடிசை தொழில் அது பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு
0: இருக்கோம். தொழில் பண்ணுறாரு
1: ஃபினாயில், ஓம வாட்டர், அப்படி கிளீனிங் ஐட்டம்ஸ், கிளீனிங் ஏஜென்சி,
0: அந்த மாதிரி.
1: ஆமாம், கிளீனிங் ப்ராடக்ட் ஃபுல்லாக நாங்கள் ஹோம்மேடாக நாங்கள் தயார் பண்ணிவிட்டு அதை கொண்டு கடைகளுக்கு வீடுகளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க மேடம்.
0: அது எப்படி இருக்கு விற்பனை?
1: அது நல்லா இருக்கு மேடம். அதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அதில் அந்த தொழில் பண்ணுறாரு உங்கள் ஹஸ்பண்டு, இந்த மாதிரி ஓம வாட்டர், டிஸ்டல்டு வாட்டர், அப்புறம் வந்து
1: ஃபினாயில்
0: இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணியிருப்பார்?
1: அதுவும் நாங்கள் சிறிய அளவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் மேடம். ரொம்ப ஒரு சிறிதான அமௌண்ட்டு 5000 ரூபா, அதுதான் பேசிக் அமௌண்ட்டாக போட்டிருந்தோம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னைக்கு லட்சக்கணக்கில் அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு மேடம்.
0: ரொம்ப நல்லது. சரி, இப்போ உங்களுக்கு வேற என்னென்ன கைத்தொழில்லாம் தெரியும்?
1: எனக்கு வந்து இந்த ஏதோ புதுசாக ஏதாவது பார்த்தா அதை அப்படி கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம்.
0: ஆர்டிஸ்டிக் வேல்யூ
1: என்னை பொறுத்த வரைக்கும் தையல் சைடு தான், ஆரி எம்ப்ராய்டரி இதில் தான் இதில் இது தெரியும். அப்புறம் அந்த கூடை பின்னுறதும் கூட எல்லாம் பார்த்தா உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கற்றுக்குவேன் மேடம்.
0: வெரி குட். உங்களுக்கு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி வந்தது? என்னென்ன மாடல், ஏன்னா மற்றவங்க தைக்கிற மாடலுக்கும் நீங்கள் தைக்கிற மாடர்ன் பிளவுஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. புது புது மாடலாக தைச்சி கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிரியேட்டிவ் மைண்டு வந்தது?
1: மேடம், எந்த ஒரு தொழில்னாலும் நம்ம அப்படியே படித்ததோடு விடாமல் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நான் வந்து நிறைய அப்பப்போ வர்ற புது ட்ரெண்டான மாடல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் கற்றுட்டே இருப்பேன்.
0: வெரி குட்.
1: ஆமாம், அப்படின்னா தான் நம்ம அதில் நிலச்சி நிற்க முடியும் எந்த துறையிலையுமே. அப்படி தான் மேடம் எல்லாத்தையும்
0: நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க?
1: கற்றுக்கிட்டே தான் மேடம்.
0: வெரி குட், நல்ல விஷயம் இது. ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும்.
1: கண்டிப்பாக.
0: ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வர வர நீங்கள் கற்றுக்கிட்டுறது உங்கள் தொழிலை உங்களுக்கு மேம்படுத்தி தரும் இல்லையா?
1: ஆமாம் மேடம்.
0: ஸோ நீங்கள் திருப்தியாக வேலை பார்க்குறீங்க, பிடிச்ச தொழில் தானா உங்களுக்கு தையல்?
1: ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு இதுபடி அம்மா போக சொன்னதுக்காண்டி போனேன். அப்புறம் அதுவே என்னுடைய ப்ரொஃபஷனலாகவே அது மாறிட்டு இருக்கு. இதை நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அனுபவிச்சு உணர்ந்து ஒரு மன நிறைவோடு இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: உங்க கடையில மந்த்லி எவ்வளவு வருமானம் வரும், நிகர லாபம்?
1: ஸ்டார்டிங்ல ஒரு 30,000 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் சீசன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: நார்மல் டைமோட சீசன் டைம், கல்யாண ஆர்டர்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் டைமு, தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர், அதுக்கெலாம் கொஞ்சம் ஹையாக வரும் மேடம்.
0: ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர் லோனிங் ஸ்கீம் நிறையா இருக்குது. 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி மேலும் ஒரு 2 கடைகளை நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாமே, உங்கள் ஐடியா என்ன?
1: கண்டிப்பாக மேடம், நான் அதுக்கு தான் இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பிரதமர் லோன்

0: ஸ்கீம்ல
1: முத்ரா
0: இப்போ
1: ஸ்கீம்.
0: அதுக்கு வந்து நம்ம எம்எஸ்எம்இ இதெல்லாம் எடுத்திருக்கேன், சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதை வச்சு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த லெவல் இதை பொட்டிக் மாடல் ஸ்டைலில் கொஞ்சம் அந்த கடையை இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு அந்த லோனுக்காண்டி நான் அதை பற்றி யோசனை பண்ணிட்டு
1: இப்போ
0: இது பண்ணிட்டு இருக்கேன்.
1: டெய்லரிங்கிறது காலகாலமாக இருந்து வருது, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தான் அந்த டெய்லரிங் தொழிலில் அதிகமான பேர் இருக்காங்க. இப்போல்லாம் போர்ட்டபிள் மிஷின் வந்துருச்சு, டெய்லரிங் மிஷினில் போர்ட்டபிள் மிஷின், போர்ட்டபிளே எல்லா எம்ப்ராய்டரி ஸ்லைசஸும் அதில் போட்டு தைக்கிற மாதிரி எல்லாம் மாடர்ன் வந்துருச்சு. அந்த மாதிரி மிஷின் உங்ககிட்ட இருக்கா?
0: மேடம் நான் சும்மா சாதா ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன மிஷினாக தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ கொஞ்சம் பெரிய மிஷின் வச்சுருக்கிறேன். இனி அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் அடுத்தடுத்து இந்த லோன் சாங்ஷன் பண்ணாதான் மேடம், அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண முடியும்.
1: சரி சரி, இப்போதைக்கு பொட்டிக் மேலே இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பொட்டிக்ஸ் எல்லாம்.
0: ஆமாம்,
1: கோவா, மும்பை, அப்புறம் ஏதோ ஒரு சூரத் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பொட்டிக் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே ஒரு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போக்குவரவு செலவு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் லாபம் வச்சு விற்கலாம் பொட்டிக்கில்.
0: ஆமாம்.
1: ஸோ உங்களுக்கு பொட்டிக் வைக்கணுங்கிற ஆர்வம் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்கு மேடம்.
1: ஏன்னா நிறைய பெண்கள் தேடி வர்ற இடம் பொட்டிக்காக தான் இருக்கு.
0: ஆமாம்.
1: ஏன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், அப்புறம் எல்லா ஃபெஸ்டிவல் டைமுக்கும் பிள்ளைங்க வந்து போய் தேர்ந்தெடுக்கிறது வந்து பொட்டிக் தான்.
0: ஆமாம் மேடம்.
1: ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன்.
0: ஆமாம் மேடம், நம்ம எவ்வளோதான் சின்ன லெவலில் நம்ம தச்சு தரமாக தச்சு கொடுத்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் போட்டிக் ஸ்டைலில் கொஞ்சம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமாக கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதனால் இப்போது நம்ம சாதாரண லெவலில் தைக்கிற ஒரு கடைகளில் வந்து அந்த வருமானத்துக்கும் போட்டிக் ஸ்டைலில் கடை வச்சு நடத்தும் போது அதுக்குள்ளே வருமானங்களும் கொஞ்சம் நமக்கு இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம அடுத்த லெவலுக்கு போச்சில் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணுங்கும் போது அந்த மாதிரி அது மக்கள் இப்போ ட்ரெண்டாக அப்படி தான் லைக் பண்ணுறாங்க. அதனால் அப்படி பண்ணலான்ட்டு தான் மேடம் இருக்கிறேன்.
1: சரி, நீங்கள் ஒரு தையல் கலைஞராக இருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, பிஎஸ்சி என்ன மேஜர் எடுத்தீங்க?
0: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேடம்.
1: ஓ, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எப்பா பிஎஸ்சி படிச்சுட்டு மற்ற எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்களா? வேற
0: டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கேன் மேடம். நம்ம இதில் இறங்கினால இந்த லைன்லேயே வந்தாச்சு.
1: சரி, இவ்வளோ நேரமும் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்முகம் வாயிலாக ஒரு தையல் கலைஞராக உங்களுடைய கைத்தொழிலை மேம்பட நிர்வகித்து வர்றீங்க. உங்களுடைய நிகழ்ச்சி மற்ற கேட்குற பெண்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நிலையத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி மேடம்.
2: இதுவரை தையல் கலைஞர் ஜெபசல்வி கிரேஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் எம்.பி. காயத்ரி அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: மேடம், இந்த தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன்.
4: என் பேர் காயத்ரி, நான் வந்து மாவட்ட திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு இங்கே ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளில் வந்து நமக்கு 13 வட்டாரம் இருக்குது. 13 வட்டாரத்தில் 1505 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து தேசிய ஊட்டச்சத்து குழுமம் அந்த இதுக்கு இந்த திட்டத்துக்கு நடுவில் தான் இப்போ நம்ம செயல்பட்டுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம திட்டத்தில் வந்து முக்கியமான பணிகள் வந்து என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா, 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் உடைய ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்துதல், அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த நோக்கத்துக்காக வந்து நம்ம கர்ப்பம்னு தெரிஞ்சதுலேருந்து ஒரு பெண் கர்ப்பிணி பெண்கள்லேருந்து 6 வயது உள்ள குழந்தைங்களை வரைக்கும் இங்கே பயனாளிகளாக நம்ம இந்த திட்டத்தில் பதிவு செய்கிறோம். பதிவு செஞ்சு கர்ப்பிணிகளாக இருக்கிறதுலேயும் சரி, அவங்க குழந்தை பிறந்து குழந்தையோட ஆரோக்கியமும் சரி,

0: அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்மார் பாலூட்டும் தாய்மாரோட ஆரோக்கியம் இது எல்லாமே நம்மளோட அங்கன்வாடி பணியாளர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக நம்ம திட்டத்தில் வந்து என்னென்ன பணிகள் செய்கிறோம் அப்படின்னா, இணைய உணவு வழங்குறாங்க. கர்ப்பிணிகள்னு தெரிஞ்சு அங்கன்வாடியில் பதிவு செஞ்ச உடனே கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு இணை உணவு நம்ம அங்கன்வாடி மையங்களில் கொடுக்கப்படுகிறது. அது வந்து ஒரு நாளுக்கு 125 கிராம் என்ற வீதத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு 7 பாக்கெட்டு வீதம் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய வசதியில் வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து அந்த கர்ப்பிணிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்க்கு வந்து அந்த இணை உணவு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு இணை உணவு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 2 வயசுலேருந்து 6 வயசுக்கு வந்து அங்கன்வாடி மையங்களுக்கு வருகிற குழந்தைகளுக்கு வந்து இணை உணவில் வந்து கொழக்கட்டை செஞ்சு அந்த அங்கன்வாடி பணியாளர் வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து நமக்கு வந்து முன்பருவ கல்வி நடத்தப்படுகிறது. முன்பருவ கல்வியில் வந்து 2 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஆடிப்பாடி விளையாடி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து எல்லா உடலில் வந்து முழுமையாக உடல் இயக்க வளர்ச்சி, அறிவுத்திறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இந்த வளர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கு சரியான வர்ற மாதிரி உள்ள செயல்பாடுகள் அந்த பாடத்திட்டத்தில் வந்து வகைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செயல்பாடுகளை வந்து நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க.
1: உணவுக்கும் இணை உணவுக்கும் என்ன வித்தியாசம் மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து இணை உணவு அப்படின்னு நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக அது வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சார். இப்போ 6 மாதம் இப்போ குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் சார் கொடுக்கணும். அந்நேரம் நம்ம வெளியிலேருந்து எந்த உணவும் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மெதுவாக ஒவ்வொரு துணை உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 800 கேலரிஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணத்தில் அந்த உணவுகளால் அந்த முழுமையாக அந்த கேலரி எனர்ஜி தேவையை வந்து சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இணை உணவுன்னு கொடுக்கும். இப்போ அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இணை உணவு வந்து ஒரு குழந்தையோட 1/3 பகுதியான தேவையை, ஊட்டச்சத்து தேவையை வந்து பூர்த்தி செய்யும். கலோரிகளாக இருக்கட்டும், புரதச்சத்தாக இருக்கட்டும், அது வந்து 1/3 பங்கு பூர்த்தி செய்கிற விதத்தில் தான் அதோட காம்போசிஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம இணை உணவுன்னு சொல்கிறோம். உணவு அதாவது உணவோட சேர்த்து இதை கொடுக்கணும். வெறும் உணவு இல்லாமலும் கொடுத்தா இது பிரயோஜனப்படாது. கண்டிப்பா அவங்க கொடுக்குற உணவோட சேர்த்து இந்த இணை உணவையும் கொடுக்கறதுல அந்த குழந்தைக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு 99% நமக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க மேடம், இப்போ இந்த இணை உணவு பத்தி சொன்னீங்க. இந்த இணை உணவுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க வந்து வழங்குறதா சொன்னீங்க, அது என்ன மாதிரியான உணவு வந்து அவங்க தராங்க மேடம்?
0: 3 வகையான இணை உணவு இப்போ கொடுக்குறோம் சார்.
1: சரி,
0: அதில் வந்து என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்கள் உள்ள மூலப்பொருட்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி 6 to 24 மாதத்துக்கு வந்து அந்த குழந்தைகள் நல்ல ஜீரணிக்கிற அளவுக்கு உள்ள மூலப்பொருட்கள் சேர்த்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, முளை கட்டின கேழ்வரவு மாவு, வறுத்த சோயா மாவு, வெள்ளத்தூள், வறுத்த வேர்க்கடலை மாவு, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் சார் நமக்கு இணை உணவு வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த காம்போசிஷன் மட்டும் மாறும். இப்போ தாய்மார்களுக்குள்ள காம்போசிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம குழந்தைகளுக்குள்ள காம்போசிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
1: சரிங்க மேடம், கர்ப்ப காலத்தில் போது பெண்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை நோய் வந்து அதிகமாக வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எதன் காரணமாக அந்த நோய் ஏற்படுது? இது வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு எப்படி வந்து வழிமுறைகள் சொல்கிறீங்க இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு?
0: சார், கர்ப்ப காலத்துலேருந்து நமக்கு வந்து இரத்த சோகை வரதில்லை. ஆக்சுவலாக அவங்க வளரிளம் பெண்கள் பருவத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கு. அதாவது நமக்கு அந்த இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறதுல அது வந்து அவங்க இரத்த சோகையினால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்நேரம் அவங்களுக்கு வந்து அது வெளிப்படுறது இல்லை. அவங்க எப்போ கர்ப்பமாகறாங்களோ அப்போ தான் அந்த இரத்த சோகையோட வெளிப்பாடுகள் வந்து வெளியில் நமக்கு தெரியுது. மெயினாக வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் அவங்க இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, குழந்தையோட எடை வந்து அதிகரிக்கிறது இல்லை. இப்போ அதே மாதிரி பிறப்பு எடையும் என்னென்னா, இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய்க்கு வந்து குழந்தை பிறக்கத்தில் வந்து கண்டிப்பாக 2.500 கிராம்க்கு மேலே இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து நல்ல

0: ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ ரத்த சோகையாக பாதிக்கப்பட்ட தாய்மாருக்கு வந்து 2.5க்கு குறையாதான் குழந்தை பிறக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து ப்ரீமெச்சர் பேபின்னு சொல்லுவோம், நமக்கு எதிர்பார்க்குற டெலிவரி டேட்டுக்கு முன்னாலே என்ன செய்யலாம், அவங்களுக்கு குழந்தை பிறகுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: பேறு காலத்திற்கு
0: ஆமாம், அது
1: முன்னாடி
0: ஒரு ப்ரீமெச்சர் பேபி ஆயிரும். ஸோ அதுவுமே பெரிய காம்ப்ளிகேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மதர் வந்து நல்ல கரெக்ட் சரியான அளவு இரத்த அணுக்கள் இருந்தால் தான் அந்த மதருக்குமே வெயிட் கெயின் இருக்கும். ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து ஒரு தாய் வந்து கண்டிப்பாக 10 கிலோ வந்து கூடணும். அவங்க அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து அவங்க டெலிவரிக்குள்ளே 10 கிலோ அவங்க கெயின் வெயிட் கெயின் இருக்கணும். ஸோ அந்த வெயிட் கெயினுமே இப்போ ரத்த சோகை இருந்துச்சுன்னா அந்த வெயிட் கெயினுமே அவங்களுக்கு இருக்காது. நம்ம ரத்த அணுக்கள் தான் நமக்கு நம்ம உடலில் வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி நமக்குள்ள டிஷ்யூஸுக்கு அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கு.
1: கண்டிப்பா.
0: ஆமாம், அப்படி கொடுக்கறதுல தான் அந்த ஆர்கனால் வேலை செய்ய முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் இப்போ அவங்களுக்கு ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆக்சிஜன் சப்ளை கம்மியாயிரும். ஸோ அவங்களும் வீக் ஆயிடுவாங்க, குழந்தையோட முழு வளர்ச்சியும் பாதிக்கப்படும்.
1: ஓகே மேடம்.
0: அதனால கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் அவங்க வந்து சரியான அளவு இரத்த அணுக்கள் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால ஒரு ஆரோக்கியமான குழந்தையே பெற்றெடுக்க முடியும்.
1: ஓகே மேடம்.
0: ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்த குடல்புழு நீக்க மாத்திரை வந்து அவங்க குழந்தை பிறக்க போது பிளான் பண்ணதுலேயே வந்து அவங்க அந்த குடல்புழு நீக்க மாத்திரையை கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அனிமியாவில் மெயின் இன்னொரு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா குடல்புழுக்கள் தான். அது வந்து ஒழுங்கான அளவில் நமக்கு இருந்தால் கூட அது வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாத்திரையை அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வந்து நமக்கு கவர்மெண்ட்டில் அரசு சார் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே அவங்க கரெக்டாக எடுத்துட்டு, ப்ளஸ் இதோட சேர்த்து நம்ம உணவு வகைகள்னு பார்த்தீங்கன்னா கீரைகள், முட்டை, அதுக்கப்புறம் நமக்கு ஈரல், அப்புறம் சைவ உணவுகள்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, பழங்கள், அப்புறம் பேரிச்சம்பழம், சுண்டவத்தல். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் வந்து நிறைய அளவு இரும்பு சத்து இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து என்ன செய்யணும்னா அவங்க உட்கொள்ளணும். அதாவது ஒரு நாள் நான் எடுத்துக்கிட்டேன், இந்த உணவு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு வாரம் அந்த உணவு எடுக்கலை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதுமாரி இரும்பு சத்துன்றது வந்துனா நம்ம உடலால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு உள்ள இரும்பு சத்து தேவை வந்து நம்ம அன்னன்னைக்கு உள்ள உணவுகள் வந்து நம்ம கொடுத்து பூர்த்தி செஞ்சால் தான் அந்த இரும்பு சத்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக அவங்களோட உணவு உட்கொள்ளுற பொருட்களில் வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த அனிமியா வராது. குழந்தை பிறக்கும்போது 2.5 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பேபின்னு நம்ம சொல்கிறோம். 2.5 கிலோகிராமுக்கு குறையா இருந்துச்சுன்னா அது வந்து எடை குறைவான குழந்தை அப்படி சொல்கிறோம். எந்த குழந்தைய பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் சார் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் வந்து எந்த ஒரு வேறு தண்ணியோ இல்லை ஜீர தண்ணி ஏதோ சீனி தண்ணி தேன் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஃபுல்லாக 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறோம். அதை மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க நார்மல் பேபியாக இருந்தாலும் சரி, எடை குறைவான குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 to 12 தடவை வந்து தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த இதில் ஃப்ரீக்குவென்சியில் சொல்கிறோம். இன்னும் எடை குறைவான பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக வந்து அவங்க வந்து கேர் எடுத்து அந்த தாய்ப்பாலை வந்து அவங்க கொடுக்கணும். அந்த தாய் வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடணும். அப்படி அவங்க ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடத்துல அவங்க இயற்கையாகவே அவங்க தாய்ப்பாலில் வந்து எல்லா ஊட்டச்சத்துமே அந்த இருக்கும். ஸோ அந்த இதே போதுமான அளவு அந்த குழந்தைக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக ஒரு 45 to 60 நாளுக்குள்ளே அந்த குழந்தை வந்து நான் இயல்பு நிலைக்கு வந்துடும்.
1: மேடம், இப்போது சில தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு 3 மாதம் கழித்து தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கொடுப்பதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதன் பிறகு வந்து அவங்க இந்த மாட்டுப்பால் அது மாதிரி வந்து வாங்கி குழந்தைகளுக்கு புகட்டுறாங்க. இது நல்லதா?
0: கண்டிப்பாக வேறு எந்த பாலுமே கொடுக்கக்கூடாது சார். அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு நம்ம வந்து இந்த நம்ம தேசிய ஊட்டச்சத்து குழுமத்தோட மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா, முதல் 1000 நாட்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ப்ரெஷியஸாக அந்த பேபியை பார்த்துக்கிடணும் அப்படின்னு. அப்போ குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு சொல்கிறது வந்து கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் நம்ம முதல் 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அப்போது கர்ப்பமாக இருக்கிறதுலையும் அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதேமாதிரி பிறந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து 2 வயது வரைக்கும் அவங்க தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும்.

0: அதோடு சேர்த்து நம்ம வந்து துணை உணவு இணை உணவு எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் அறிவுறுத்துக்கிறாங்க. நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணத்துலேயே எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேப்பக்கூழ், பருப்பு தண்ணி, அப்புறம் மசித்த காய்கறிகள், பழங்கள், இப்படி தான் நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்களே தவிர, வேறு ஒரு இதோட நம்ம ஆட்டுப்பாலோ இல்லாட்டி அதாவது ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா,
1: சந்தையில்
0: சந்தையில் கிடைக்கிற
1: பொருட்கள்.
0: பொருட்கள், பால் பவுடர் அந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தையோட ஜீரணத்துக்குள்ள ஒரு அந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து அவங்களால ஜீரணம் பண்ண முடியாது. பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதுமாரி குழந்தைக்கு வந்து முதல்ல வரகிற நோய் வந்து இந்த வயிற்றுப்போக்கு தான். அதுவும் ரொம்ப ஆபத்தான ஒன்று. அதனால் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி தாய்ப்பாலுக்கு அடிஷ்னல் ஃபுட்டு நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கூட, அது நார்மலாக நம்ம சாப்பிட்டுக்கிட்ட இருக்கிற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியான விதத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே தவிர, மற்ற பால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடாது. சர்க்கரை தண்ணியோ எந்த பாலுமே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி நாக்கில் தேன் இதெல்லாம் வைப்பாங்க, அது கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ குழந்தை வந்து வயிற்றுப்போக்கு வந்துட்டு, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அதில் வந்து தொற்று நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி தொற்று நோய்கள் வந்துட்டுன்னா அந்த குழந்தைக்கு அந்த எதிர்ப்பு சக்தியும் அந்நேரங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வறந்துடலாம்.
1: அந்த ஒரு வயது குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான நடைமுறை வந்து நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: ஒரு வயது சார், இப்போ 180 நாட்கள், ஒரு குழந்தைக்கு வந்து 180 நாட்கள் பூர்த்தி அடைஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு வந்து துணை உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வந்து இப்போ அங்கன்வாடி மையங்கள்லேயே வந்து நமக்கு சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள்னு சொல்லிட்டு நமக்கு மாதத்துக்கு இருமுறை தாய்மார்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போவுமே வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து அந்த தாய்க்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க எந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து அவங்க கொடுக்குற இந்த உணவு வந்து திரவம் வடிவத்தில் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன், 1 நாளுக்கு 1 தடவை ஜஸ்ட் அந்த மாதிரி தான் அவங்க வந்து முதல்ல தொடக்கணும். அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களால அதை ஜீரணம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கும்போது அடுத்த நாள் நம்ம வந்து என்ன செய்யலான்னா அதை இன்னும் கொஞ்சமாக அதிகரித்து நம்ம கொடுக்கலாம். முதல்ல வந்து பருப்பு தண்ணி, மசித்த காய்கறிகள், அப்புறம் கூழ், நம்ம கேப்பக்கூழ், அப்புறம் அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இணை உணவு வந்து அதை வந்து நல்லா சளிச்சு அதை காய்ச்சி அதில் உள்ள கூழ், இந்த மாதிரி இதை நம்ம கொடுக்கலாம். ஒரு 15 நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் கேப் வந்து கண்டிப்பாக 15 நாள் இருக்கணும். நல்லா அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் 100 கிராம் அந்த உணவு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதம் மாதம் அதோட அந்த அளவு, இந்த நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற உணவோட அளவு வந்து நம்ம அதிகரிச்சுட்டே போகணும். 2 வயது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 100 கிராம் கொடுக்கறது, 9 மாதத்தில் நம்ம வந்து 200 கிராம் கொடுக்கலாம், அப்புறம் 1 வயசு ஆனோடனே 300 கிராம். ஸோ 2 வயது வரத்தில் அவங்க 500 கிராம் உணவு சாப்பிடணும். இதை ஒரே வேலையாக நம்ம கொடுக்க வேண்டியதில்லை.
1: சரி,
0: அதை வந்து நம்ம 2 வேலையாகலோ இல்லை 3 4 எத்தனை வேலையாகவோ நம்ம பிரித்து கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த அளவு உணவு ஒரு நாளில் சாப்பிடுதான்னு மட்டும் நம்ம உறுதி செஞ்சுக்கிட வேணும். ஏன்னா அப்பனா தான் அந்த ப்ராப்பராக அந்த வெயிட் கெயின் இருக்கும்.
1: சரிங்க மேடம், பிறந்த உடனே தடுப்பூசிகள் ஏதாவது வந்து போட வேண்டியது அவசியமா?
0: ஆமாம் சார், கண்டிப்பாக தடுப்பூசி வந்து அதுக்கு ஒரு அட்டவணை, நம்ம எம்சிபி கார்டு சொல்லி ஒரு கார்டு, மதர் அண்ட் சைல்டு கேர் ப்ரொடெக்ஷன் கார்டுன்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. அதிலே வந்து நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், என்ன குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதுவும் இருக்கும். ப்ளஸ் அந்த தடுப்பூசியோட அட்டவணையுமே அந்த கார்டில் இருக்குது. அப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்க வேண்டிய தடுப்பூசி என்னது, அந்த போலியோ அந்த ட்ராப்ஸு, ப்ளஸ் 45 நாள், 90 நாள் அந்த இதெல்லாம் எல்லாமே அந்த கார்டில் இருக்கும். நம்ம பார்த்து கரெக்டாக அந்த அட்டவணைப்படி கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். எதுவுமே சப்போஸ் அந்த நேரம் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரு காய்ச்சல் இல்லை ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா கூட அது சரியான உடனே கண்டிப்பாக அந்த தடுப்பூசி நம்ம போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 1000 நாட்களில் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். 75% முளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு வந்து அந்த பீரியடில் நிறைவடைந்துருது. அதனால் அந்த பீரியடில் உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிடணும். அது சம்மந்தப்பட்ட கல்வி வந்து நம்ம அந்த தாய்மாருக்கும் ப்ளஸ் அவங்க குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் அந்த கல்வி கொடுக்கணும். இது போக இந்த மாதிரி ஊட்டச்சத்து விழிப்புணர்வுகளை வந்து கண்டிப்பாக ஆண்களும் அதில் ஈக்குவலாக பங்கெடுத்து, இப்போது பெண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆண்களும் இதில் வந்து பங்கெடுத்து அவங்களும் முன் வந்து ஒரு நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தையும் குழந்தையோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட பங்கு வந்து அவங்க

0: கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சமுதாயத்துல இன்னும் வந்து நல்ல அந்த ஊட்டச்சத்து முன்னேற்றம் இருக்கும். எல்லா மக்களுக்கும் இதுல போய் சேரணும் அப்படின்றதுதான் இந்த இதோட மெயின் நோக்கம்.
1: இதுவரை குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்த நேர்முகம் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றவர் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் எம் பி காயத்ரி அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன் அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது எண்ணுயிர் தொழில். அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொதுத் தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்

காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல்படையினர் தங்களது வெடிப்பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில்

0: ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமைய உள்ளன. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 5000 மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி இன இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் 2வது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், 3 பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரியமின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு, நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதுல முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, 40 வயதுக்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க

0: அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால் வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதி ஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேரம் 2:16. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஆலவந்தான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:23.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சென்னை 28 படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:44.

0: கிழிஞ்சிரும் போல.
1: எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா?
2: அதானே
1: இந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல போலீஸ் கிட்ட, அவங்க

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக சுல்லான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இனி வருவது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: நேரம் இப்போது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிக அளவான மழை நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 59 மில்லிமீட்டர் பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. மிக அதிக அளவான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் பகுதியில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலை நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு சின்கோனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தேவாலா, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சிறுவாணி அடிவாரம், உபாசி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி பார்வுட், சென்னை பள்ளிக்கரணை, வடபழனி, அடையாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வடதமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னையில் நாளை அதிக அளவு வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே.

மாலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம், குரல் எண் 339.

0: இறப்பது என்பது தூங்குவதை போன்றது, பிறப்பது என்பது தூங்கி விழிப்பதை போன்றது. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.
1: உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
0: இறப்பது என்பது தூங்குவதை போன்றது, பிறப்பது என்பது தூங்கி விழிப்பதை போன்றது. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.
2: மாலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மாலை நேரம் 8:00 வலம் வருகிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சத்யா திரைப்படத்திலிருந்து

நேரம் 5:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் மாலை 6 மணி, தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மண் புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் பி பபிதா அவர்களுடன் நேர்முகம் மற்றும் வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன.

எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:15 பாராளுமன்ற விமர்சனங்கள் குறித்த விமர்சனங்கள் டெல்லி அஞ்சலாக.

8:30 வானொலி நாடக விழா தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 நலமாய் வாழ சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் காயக்கற்பம் பற்றி விளக்கமளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்களின். நிறைவு பகுதி. 9:30 நாடக மலர். நாடகமலர் சென்னை அஞ்சலாக. நல்ல மனம் எழுத்தாக்கம் ப முருகேசன். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார். ஸ்ரீ ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 மத்திய அலைவரிசைக்கான மாலை ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா

வுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18ஆம் தேதி வரை 2,73,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமன்னா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6 வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாலினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 6:50, தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் நலவாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதுரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டந்தோறும் August 1, 8 மற்றும் 16 ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. August 1 அன்று ராஜபாளையம் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும், August 1 மற்றும் 8 ஆகிய இடங்களில் வெம்பக்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: திரைகானம் ஒலி விழா வர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
2: இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்தியாவின் கடல்சார் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் புத்தொழில் துணை முனைவோர் முடக்கி அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதியதாக நிறுவப்பட்ட கடல்சார் புத்தாக்க மையம் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மத்தியில் கடல்சார் புத்தாக்கம் தொழில் முனைவு மற்றும் நிறுவன மேம்பாடு வளர்ப்பதற்கான ஒரு பிரத்யேக தளமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த முயற்சியானது புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிப்பது, தொழில்துறை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை ஊக்குவிப்பது மற்றும் மாலுமிகள், துறைமுக வல்லுநர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் அவர்கள் கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவும் கலாச்சாரத்தை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கடல்சார் தொழில் துறைகளுக்கான மாற்றத்தை உருவாக்கும் தீர்வுகளை உருவாக்க அதிகாரம் அளிப்பதோடு உலக அளவில் கடல்சார் தலைவராக உருவெடுக்கும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கு தயாரான கடல்சார் புத்தொழில் நிறுவனங்கள்

0: உருவாக்குவதற்கும் தொழில் கூட்டமைப்புகளை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி சார்ந்த புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IMU நிர்வாக குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள், புத்தொழில் நிறுவனங்களின் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் இந்தியாவை விட சீனாதான் அதிக முக்கியத்துவம் காட்டுகின்றது என IIPM இயக்குனர் செந்தில் விநாயகம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுக சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை பங்கு திறனை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர், மரக்கன்றுகள் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரின் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கவும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடு மேம்படுத்தும் உயிரியல் நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பதற்கான முயற்சியை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. மேலும் அலையாத்தி காடுகளின் பயன்கள் நம் இந்திய மக்களை விட சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மக்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இதனால்தான் சீனா அதிக அலையாத்தி காடுகள் உருவாக்குவதில் மும்முரம் காட்டுகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள பனியார் கல்லூரியில் 79வது சர்வதேச நீச்சல் போட்டி நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் என 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து 472 காவல்துறையினர், ரயில்வே துறையினர் என பல்வேறு துறையினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை துவக்கி வைத்த தமிழ்நாடு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் RN ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காவல்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளில் இருந்து 30 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஆட்சியர் எம் வீரப்பன் கலந்து கொண்டு கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் இளம் வயது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும், சிறு வயதில் மகப்பேர் தவிர்க்க வேண்டும், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் முறையான இடைவெளி வேண்டும் எனவும், பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்று செயல் வடிவம் தர வேண்டும் என உறுதிமொழி ஏற்று கோஷமிட்டு சென்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி செவிலியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் AP சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை

0: தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபா ரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 கிலோமீட்டர் சாலை கர்நாடகாவிலும் 45 கிலோமீட்டர் தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2,467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப்பொருள் பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில்

0: போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மைபாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மைபாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
3: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தினா இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ.பி. சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ.பி. சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 7:25.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் தா பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
6: அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, பாத்திகளின் மேல் அந்த வைக்கல் வந்து போற மாதிரி போர்த்தி விட்டு பூவாளி கொண்டு பாத்தி ஃபுல்லா நன்கு நனையிற மாதிரி நீரை ஊற்ற வேண்டும். அடுத்தது விதைகளை விதைத்த 8-10 விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த தருணத்தில் வந்து வைக்கோல் போர்வை வந்து கண்டிப்பாக நம்ம நீக்கிவிட வேண்டும். பிறகு வந்து 1% போர்டு கலவை அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 g/L நீர் என்ற அளவில் கலந்து பாத்திகளை நனைப்பதன் மூலமாக நாற்றழுகள் வாடல் நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். 45 பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க நாற்றுகள் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த நாற்றுகளை வந்து நம்ம நடவை நடுறதுக்கு தயாராக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ரொம்ப விலை அதிகமான அளவு போட்டு வீரியோட்டை ரகங்கள்லாம் வந்து விதைகளை வாங்குகிறோம். அதை வந்து நம்ம மெட்டுப்பாத்தி முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்கிறத விடவும் குளித்தட்டு முறையில் நம்ம நாற்றுகள் உற்பத்தி செய்கிறது மிக மிக உகந்ததாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளித்தட்டு முறையில் பண்ணுறப்ப ஒவ்வொரு விதையுமே வந்து நன்கு பராமரித்து நல்ல வேர்களை விட்டு ரொம்ப தீரான வளர்ச்சியோடு காணப்படுறதுனால நம்ம நடுவயில் நடுறப்ப உயிர் பிடித்து வரக்கூடிய தன்மை வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கு.

0: இருக்கும். அதனால தான் வந்து நம்ம குழித்தட்டு முறையின் ஆற்றங்கள் உற்பத்தி தான் வந்து இப்போ நம்ம பரிந்துரைக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்து வருகின்றது. ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவரும் வந்து வீரியவுட்ட ரகங்களாக இருந்தாலும் சரி, ரகங்களாக இருந்தாலும் சரி, குழித்தட்டு முறைகளை நாற்றுகள் உற்பத்தி செய்கிறதன் மூலமாக தரமான நாற்றுகள் உற்பத்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் விதை விரயங்கள் ஆகாமல் நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நிலம் தயாரித்தல். அதாவது ஒரு நிலத்தை வந்து நன்கு உழுது கடைசி உழவின் போது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, 25 டன் நன்கு மக்கிய தொழுவுரமிட்டு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு இடைவெளியில வந்து பார்களை அமைக்க வேண்டும். அந்த பார்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக வந்து 1.5 அடி இடைவெளி, அதாவது 45 சென்டிமீட்டர் இடைவெளியில பார்கள் அமைத்துட்டு நம்ம செடிகளுக்கு செடி வந்து 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் வந்து இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீர் பாய்ச்சுதல். செடியை நட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அதுக்கு நீர் பாய்ச்சுதல்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த நீர் வந்து நம்ம ஏதாவது சரியான அளவு நீர் பாசனம் கொடுக்க முடியல அப்படின்னாக்க இதனுடைய வந்து செடியின் வளர்ச்சியை வந்து மிகவும் வந்து பாதிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உரமிடுதல். இந்த உரமிடுதல்ங்கிறது மிக மிக முக்கியமானது எந்த ஒரு பயிராக இருந்தாலும். இதில் வந்து எப்படின்னா, நம்ம மிளகாயில் வந்து அடி உரம் மற்றும் மேல் உரம் இரண்டு உரங்களாக நம்ம கொடுக்க வேண்டும். அதாவது தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள். இதை வந்து தலைச்சத்துங்கிறது வந்து 30 கிலோ பெர் ஹெக்டரும், மணிச்சத்து வந்து 60 கிலோ பெர் ஹெக்டர், சாம்பல் சத்து வந்து 30 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவில் அடி உரமாக இட வேண்டும். அடுத்து மேல் உரமாக தலைச்சத்து 90 கிலோ பெர் ஹெக்டர், நாட்டு நட்ட 30, 60 மற்றும் 90 நாட்களில் 3 முறையாக ஒவ்வொரு முறையும் 30 கிலோ வீதம் பிரித்து நம்ம செடிகளுக்கு இட வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம வந்து பின்சை நேர்த்தி. இந்த பின்சை நேர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா களை கட்டுப்பாடு தான் வந்து மிக மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து நம்ம களைக்கொல்லிகள், அதாவது ஃப்ளூக்ளோரேலின் அப்படிங்கிற களைக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம கை கலையாகவும் வந்து நம்ம களைகளை எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து அணைச்சி தண்ணீர் கட்ட வேண்டும். இப்படி அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஊடு பயிராகவும் நம்ம வெங்காயம் அகத்தி போன்றவற்றை சாகுபடி செய்வதன் மூலமாக நம்ம அதிக வந்து வருமாயை வந்து ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்னொரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாயில் வந்து பூக்கள் உதிர்தல். பூக்கள் உதிர்தல் வந்து மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது எந்த பயிராக இருந்தாலும். அந்த வந்து பூக்கள் உதிர்வதை தடுக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கிறதுக்காக செடிகளை வந்து நடுவையில் நடவு செய்த 60 மற்றும் 90 நாட்களில் வந்து 1 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை வந்து 4.5 லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளின் நன்கு நனையிற மாதிரி பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் மேல் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிப்பதன் மூலமாக நம்ம வந்து காய் பிடிப்பு திறனை வந்து அதிகரிக்க முடியும்.
1: பண்ணை செய்தியில் இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் தா பிரபு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மண் புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர். பபிதா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்றத எதற்காக இந்த இது வந்தது?
2: இதுக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது அது நம்மளுடைய இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து மண்புழுனுடைய மகத்துவம் அப்படிங்கிறதே நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. உலகம் முழுக்க நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலங்களில் வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்களில் பொதுவாக வந்துட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம், எவ்வளோ வந்து அங்கக கரிமம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பிரிக்கிறோம். அதில் வந்து 0.5% கீழே இருந்ததுன்னா அது ரொம்ப தாழ்ந்த அளவு, அது குறைந்த அளவு அப்படின்னும், 0.5%-0.75% அதாவது 0.25% வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம வந்து மத்திம அளவு அப்படின்னும், அதற்கு பிறகு வந்துட்டு 0.75% மேலே இருந்ததுன்னா அது வந்து அதிகமான அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய அங்கக கரிமனுடைய அளவு வந்து 1% மேலே இருக்கும் பொழுது தான் நல்லபடியாக

0: நிலங்கள் வந்து நிறைய அதிகமான விளைச்சலை கொடுக்குது. கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண்மை செய்யக்கூடிய விவசாய நிலங்களில் அதாவது அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு 0.3 to 0.6 அந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன் குறைஞ்சிது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம வந்து நம்ம விளைநிலங்களில் இருக்கக்கூடிய விளை பொருட்கள் நம்ம எடுத்துட்ட பிறகு அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிலத்துக்குள்ளரே திரும்ப நம்ம போடணும், அதை நிலத்துக்கே திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க வந்து பின்பற்றின விஷயம். நம்ம அதை வந்து இப்போ நம்ம பல நேரங்களில் நம்ம அதை செய்ய முடியறது இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த அங்கக கரிமம் அப்படிங்கிறது எதனால் உண்டாகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் விளைபொருட்களுக்கு அப்புறமா தாவர கழிவுகள், விலங்கினத்தினுடைய கழிவுகள், அது வந்து இறந்த பிறகு அதனுடைய செத்தைகள் குப்பைகள் இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ நம்ம எங்கே நிலத்திலேருந்து நம்ம வந்திருக்கோம், அப்போ நிலத்துக்கே திரும்ப இவற்றை எல்லாத்தையுமே திரும்ப சேர்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ மண் ஒரு நிலத்தில் வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு அங்கக மண் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். பீட் சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து 50% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். அப்போ அங்கக கரிமம் ஏற ஏற என்ன உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தண்ணீரை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி எல்லா சத்துக்களையும் அது வந்து உள்வாங்கி பிடித்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ என்ன, நம்ம வந்து ஒரு ஒரு விளைநிலத்தில் வந்து 2.5% வந்து அங்கக கரிமம் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் வந்து நீங்கள் 1 liter தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ நம்ம மண்புழுவை பொறுத்தவரையும் அதனுடைய கழிவு, மண்புழுவனுடைய கழிவு, அதை தான் நம்ம உரமாக நம்ம வர்மி கம்போஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது அதனுடைய வெயிட் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 9 to 10 அளவுக்கு அது தண்ணீரை வந்து அது பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் 2% ஆர்கானிக், அதாவது இந்த அங்கக கரிமம் இருக்கக்கூடிய இடங்களில் 10 liter தண்ணி தேவை அப்படின்னா, 1 liter நீங்கள் தண்ணி ஊற்றினாவே போதும். அப்போ அவ்வளோ தண்ணியை வந்து அது தேக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை இருந்த
1: ஈரப்பதத்தை
0: வச்சுக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தண்ணீரை நீங்கள் யாரை கேட்டாலும் விவசாயம் ஏன் வந்து பண்ணலை அப்படின்னு கேட்டால், சத்து இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தண்ணி இல்லைங்க பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தண்ணி அப்படிங்கிறது நீர் அப்படிங்க நீருனுடைய தேவை வந்து இன்றைக்கி விவசாயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து மண்புழு உரத்தை வந்து நம்ம பரிந்துரைக்கணும்.
1: அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கழிவுகள், பண்ணை கழிவுகள், நம்மளுடைய விவசாய கழிவுகள் இதெல்லாம் போடுறாங்க. போட்ட பிறகும் நம்ம வந்து மண்புழு உரம் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கா?
0: ரசாயன உரங்கள் போடும்போது 10 times வந்து தண்ணி தேவைப்படுது. இப்போ நீரில் வந்து அது எல்லாமே உப்புக்கள் தான், உப்புக்கள் எல்லாமே நீரில் கரையும் பொழுது அது உப்புத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது. இப்போ நான் அதுக்கு அடுத்து நம்ம ஈஸின்னு ஒரு இது இருக்குது, அதாவது நீர்னுடைய உப்புத்தன்மை. இப்போ நீரில் வந்து உப்புத்தன்மை வந்து 1 dSiemens சொல்லுவோம், அது ஒரு கணக்கீடுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே இருக்கணும் உப்பை வந்து குறைந்த அளவு தண்ணியில் வந்து கரைச்சி அதை வந்து செடிகளுக்கு ஊற்றும்போது செடிகளினுடைய வேர்கள் வந்து பாதிக்கப்படுது, செடி வளர்ச்சி குறையுது. அப்போ அதை 10 times தண்ணியில் நீங்கள் கரைச்சி தான் அதை வந்து செடிகளுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், இந்த அங்கக கரிமம் இருக்கிற இடங்களில் தண்ணீர் தேவை வந்து ரொம்ப குறையுது. ரசாயன உரங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கூட இந்த மண்புழு உரங்களை வந்து முதல்ல கண்டிப்பாக அதை வந்து 6 tons அதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன். அதாவது 1 hectare 6 tons அளவுக்கு நம்ம கொடுக்கணும்.
1: சரி, இந்த மண்புழு உரம் அப்படின்றது தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான இட சூழல் எப்படி வந்து நம்ம தயாரிக்கணும்?
0: தயாரிக்கிறதுக்கு இட சூழல்ங்கிறது என்னென்னா, ரொம்ப நிழலான இடம், அதில் வந்து அதுக்கு வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக அதுக்கு தேவை. அதாவது 20-25 to 30 degrees அந்த மாதிரி ரொம்ப இதாக சொல்லணுன்னா கொஞ்சம் நிழல் பாங்கான இடங்கள். தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 60% தண்ணி அதில் எப்போவுமே இருக்கணும், நிறைய தண்ணீர் தேவை. ஏன்னா அது ரொம்ப தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் உள்ளே வந்துட்டு அது துளை போட்டுட்டு திரும்ப மேலே வந்து துளை போட்டு மேலே மண்புழுக்கள் எல்லாமே அதை செய்கிறதுனால அதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கணும். அதனால் தண்ணீரும் அதிகமாக இருக்கணும், 60% ஈரப்பதத்தை நம்மளுடைய அந்த மண்புழு தயாரிக்கிற இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நிழலான இடங்கள் இருக்கணும்.
1: இப்போ அந்த படுக்கைகள் தயார் பண்ணுறது எப்படி பண்ணணும்?
0: மண்புழு படுக்கைகள் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பல முறைகள் இருக்குது. நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சுலபமான முறைனா ரொம்ப அதிகமாக வந்து செலவு அதிகமாக ஏற்படாத மாதிரியான படுக்கைகளை நம்ம வந்து தயாரிச்சுக்கலாம். பொதுவாக வந்து ஒரு ரூல் அப்படின்னு எதுவுமே கிடையாது, நமக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். 6 to 10 feet அந்த அளவுக்கு கூட நீளம் அமைச்சிக்கலாம். அகலம் வந்து நம்ம உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும். அதனால் பொதுவாக வந்து 3 feet அகலங்களை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. 1.5 to 2 meters சொல்கிறாங்க, இல்லை 3 meters அப்படிங்கிறத அளவாக வச்சுக்கலாம்.

0: அதுக்கப்புறம் வந்து அதனுடைய உயரம் ஹைட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து 0.9 meters அப்படின்னு சொல்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 3 feet அதுவும். அதுக்கப்புறமா அந்த படுக்கைகள் வந்துட்டு ஒரு நிழலாக நிழலில் நமக்கு தேவை அப்படின்னா மேலே வந்து ஒரு கூரை வேஞ்சிக்கலாம், இல்லை வந்து இந்த துணியாலான ஷெட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வந்துட்டு நீர் வெளியேற்றமாகாமல் இருக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம்.
1: இப்போ படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டீங்க மேடம், எந்த வகை புழுக்கள் வந்து நம்ம இந்த சூழ்நிலைக்கு தகுந்ததாக இருக்கும், எத்தனை வகைகள் இருக்கு?
0: இது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இப்போ ரொம்ப நமக்கு மண்புழுனுடைய மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 acre நிலத்தில் வந்து 400,000 ஒரு அது நிறைய அங்கக கரிமம் இருக்கக்கூடிய நிலங்கள் நான் சொல்கிறது, இல்லை சாதாரணமாகவே வச்சுக்கலாம், சாதாரணமாக நம்ம விவசாயம் பண்ணுற நிலங்களில் 2 lakh வரைக்கும் மண்புழுக்கள் இருக்கும் 1 acre. இப்போ அதுவே வந்துட்டு நல்ல அங்கக கரிமம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு 400,000 வரைக்கும் மண்புழுக்கள் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து உள்ள துளை போடுது, 10 times உள்ள இறங்குது, திரும்ப 10 times மேலே ஏறுது. ஒரு நாளைக்கு அது வந்து பல துளைகளை போடுது. 1 acre நிலத்துல வந்து 400,000 மண்புழுக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 288 crore துளைகளை போடுது, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு உழுதோனா கூட அந்த அளவுக்கு துளைகளை நம்மளால ஏற்படுத்த முடியுமாங்கிறது பெரிய சந்தேகம். இப்ப இதுல எப்படி சரி துளைகள் போடுது, எவ்வளவு ஆழத்துக்கு போடும் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இப்ப இதுலயே வந்து 3 வகையான மண்புழுக்கள் இருக்கு. இப்போ வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே மட்டும் இருக்கக்கூடிய மேல்மட்ட புழுக்கள், அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய இடைமட்ட புழுக்கள், அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட புழுக்கள்.
1: ஓ, 3 வகைகள்.
0: 3 வகையான மண்புழுக்கள் இருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய மேல்மட்ட புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும், அதாவது இலை சத்த குப்பெல்லாம் விழற இடத்துல மேலே மட்டும்தான் இருக்கும். தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை மட்டுமே அது உண்டு வாழக்கூடியது. இந்த மேலே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் வந்து அது ரொம்ப ஆழமாக போகாது, 3 feet வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே கூட நீங்கள் 4 feet வச்சா கூட அங்கே வரைக்கும் அது தோண்டி போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது வந்து இதுதான் நம்ம வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மண்புழுக்களை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரெட் பர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்பிரிக்க தேசத்துலேருந்து இருக்கிற பாம், இன்னொன்று ரெட் பாம்னு சொல்லக்கூடியது. நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்க இதை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து சீக்கிரமாக வந்துட்டு
1: உருவாகிடும்,
0: உருவாகிறது பெருகும், ரொம்ப குறைந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக பெருகக்கூடியது. ஒரு மண்புழு வந்து அது முட்டையிலேருந்து வெளியே வந்து ஒரு 6 weeks முட்டையிடுறதுக்கு தயாராகிடும். அப்படி முட்டையிடுற இது மண்புழுக்கள் வந்துட்டு 7 days, 1 week 10 days ஒரு முட்டை, அதில் 7 கருமுட்டைகள் இருக்கும், அதிலிருந்து 3 to 7 புழுக்கள் வந்து வெளியே வருது. அப்போ நம்ம அதை யோசிச்சுக்கலாம், எவ்வளோ வந்து அது பல்கி பெருகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இதை வந்துட்டு ரொம்ப நம்ம ரொம்ப முக்கியமானதா, இல்லை நம்மளுடைய மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இதை நம்ம முதன்மையாக பயன்படுத்துகிறோம், நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சரியானதாக இருக்குது. அடுத்ததை வந்து நான் சொல்ல போகிறத வந்து பார்த்திங்கன்னா இடைமட்ட புழுக்கள். இந்த இடைமட்ட புழுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தாவர கழிவுகள் ப்ளஸ் மண் எல்லாத்தையுமே சேர்த்து அதை உண்டு செரித்து வெளியே தள்ளக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 feet ஆழத்தில் வரைக்கும் இருக்கும், சில நேரங்களில் 10 feet ஆழத்தில் கூட இருக்கலாம். இந்த மண்புழுக்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெறும் மண்ணை மட்டுமே, அது வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட புழுக்கள். ரொம்ப நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடிமட்ட புழுக்கள் தான், விவசாய நிலங்களில் நான் சொல்கிறேன், விவசாய நிலங்களில் ரொம்ப உதவி செய்யக்கூடியது இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 to 20 feet ஆழம் வரைக்கும் அது இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இப்போ நான் சராசரியாக ஒரு மண்புழு, நம்ம சாதாரணமாக நான் சொன்னல சர்ஃபேஸ் அந்த மேல்மட்ட புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 20 mm நம்ம இந்தியாவில் வந்து 1 meter நீளமுள்ள மண்புழுக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு. இது ஆஸ்திரேலியாலலாம் பார்த்தீங்கன்னா 4 meter நீளமுள்ள புழுக்கள் இருக்கு, ஆப்பிரிக்காவில் 7 meter நீளமுள்ள மண்புழுக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு.
1: அது பாம்பு மாதிரி இருக்காது.
0: ஆமாம், நல்ல நீளமாக இருக்கும், ஒல்லியாக தான் இருக்கும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மண்புழுக்கள்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து நல்ல துளையிட்டு 20 feet வரைக்கும் கீழே தான் போய் ஒளிஞ்சிக்கும், அது உள்ளதான் இருக்கும். ரொம்ப வந்து அது பெருகிறதுக்கோ இல்லை ஒரு இடம் மாறி போய் இருக்கிறதுக்கோ அது வந்து ரொம்ப ஆசைப்படாது. ஆனால் இந்த அடிமட்ட புழுக்களினுடைய முக்கியத்துவமாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்படி சைடில் பிரான்ச் பண்ணி, அதாவது சைடில் வந்து கிளை விட்டு போகக்கூடியது. இப்போ மற்றது அந்த இடைமட்ட புழுக்கள் வந்து நேராக தான் உள்ள துளையிடும், இதை வந்து சைட்லலாம் துளையிட்டுருக்கும். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கிற மழை நீர் பெய்யும் போது அதை உள்ள வந்து அந்த துளைகள் வழியாக வந்து அது உள்ளே இறங்குது. அப்படி இறங்கும் போது அது வந்து குட்டி குட்டி மைக்ரோ டேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, குட்டி குட்டியாக வந்து ஒரு நீரை வந்து சேமிக்கிற ஒரு இடங்கள், அது நிறைய வந்து பூமியில 20 feet ஆழம் வரைக்கும் அது வந்து
1: கொண்டு
0: வந்து வச்சுக்குது. அதனால தான்

0: சொல்றேன், நீர் தேவையை ரொம்ப இது குறைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் இதுதான். அது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய மற்ற பூச்சியோ இல்லை தொற்றோ வராமல் இருக்கிறதுக்காக அது ஒரு திரவத்தை வந்து எப்போவுமே சதா அது வந்து சுரந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய தோல்லிருந்து. திரவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த துளை போடுது இல்லையா, துளையை வந்து திரும்ப பிரியாமல் இல்லை மண் வந்து உதிராமல் பாதுகாக்குது. அப்போ அந்த துளை எப்போவுமே இது போட்டுட்டு வெளியே போன பிறகு அந்த துளை வந்து இருக்கும், மழை நீர் வந்து உள்ளே இறங்கிறதுக்கு அது வந்து ஏதுவாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மண்ணில் வந்துட்டு நீரையும் உள்ளே பாதுகாத்து வைக்குது, மண்ணுக்கு தேவையான காற்றோட்டத்தையும் கொடுக்குது, அது வந்து சத்துக்களையும் நம்ம போடுற இலை சத்த குப்பை எல்லாமே பயங்கர நாற்றம் அடிக்கக்கூடியது, அது எல்லாமே நாற்றமே இல்லாத மிகவும் நறுமணம் கொண்ட ஒரு கம்போஸ்டார் மக்குவை வந்து நமக்கு தயாரித்து கொடுக்குது. அப்ப இது சிறப்பானது தானே. இது இல்லாம வந்துட்டு ஸ்பீஷிஸ் சொல்றோம்ல, 400 வகையான மண்புழு ஸ்பீஷிஸையும் நம்ம இந்தியாவில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கிறதா சொல்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மண்புழு மக்கு தயாரிக்கணும்னா தான் இந்த மேல இருக்கிற இந்த யூட்ரிலஸ் யூஜினியா இந்த மாதிரி
1: புழுக்களை பயன்படுத்தணும்,
0: பெரியோனிக்ஸ் இந்த மாதிரி புழுக்களை வந்து நம்ம கடைகள் இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற இடங்கள்லேருந்து நம்ம எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி வரும். இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப அவசரம் இல்லை, உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய புழுக்களை வச்சே நாங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பட்சத்தில், இல்லை அவங்களோட விளைநிலத்தில் மண்புழுக்களுடைய அளவை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நிறையா வந்துட்டு அங்கங்கே கரிமம் இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களோட நிலத்தில் தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருக்கணும். அதுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் தான் அதுக்கு எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கே நம்மளுடைய இந்திய புழுக்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு குழியை போட்டுடணும், அதில் வந்துட்டு மாட்டு சாணம் கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம், பொதுவாக வந்து மாட்டு சாணத்தை கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடிய மாட்டு சாணத்தை உள்ளே போட்டுட்டு வெல்லத்தை போட்டு நம்ம குமிச்சு அதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ நம்ம கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தோன்னாவே வந்து மண்புழு வந்து அதில் நல்லா ஒட்டியிருக்கும், சாணம் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுது. அப்படி நம்ம அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: நம்ம கடை புழுக்களை எடுத்து நம்ம வந்து பெட்டில் போட்டுக்கலாம்,
0: பெட்டில் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ இந்தியன் புழுக்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் காலம் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, அவசரம் இல்லை மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ அதுக்கான கால இடைவெளி எவ்வளவு மேடம்? ஒரு இந்தியன் புழுக்கள்னால நம்ம மண்புழு தயாரிப்பு பண்ணணும்.
0: இப்போ சாதாரணமாக மண்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-45 நாளைக்குள்ள நம்ம தயார் பண்ணிடலாம். இது வந்து அதிகமாக கொஞ்சம் அளவு வந்து 90 நாட்கள், நம்ம எவ்வளோ இடுபொருட்கள் போடுறோம் அதெல்லாம் பொறுத்து அது வந்து எவ்வளோ மண்புழுக்களை நம்ம விடுறோம் அதெல்லாம் பொறுத்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி அதனுடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்புழு வந்து சாதாரணமாக நம்ம சொல்கிறேன் ஒரு புழு வந்து 1 கிராம்லேருந்து 3 கிராம் அப்படின்னு சொல்கிறோம், சிலது வந்து 10 கிராம் கூட இருக்கும், 1-10 கிராம்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜாக 3 கிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதாவது 1 கன மீட்டருக்கு 1 கன மீட்டருக்கு வந்து 1000 புழுக்கள் அப்படிங்கிற கணக்கில் சொல்கிறாங்க. அப்போ 5 கன மீட்டர் அப்படின்னு ஒரு அதாவது இந்த 1 கிராம் வே பண்ணுறது 1000 புழுக்கள் நம்ம விடுறோம் அப்படின்னா அதுக்கு 1 கன மீட்டர் வந்து இட வசதி தேவைப்படுது.
1: இப்போ நல்ல புழுக்கள் அப்படின்றத விவசாயிகள் எப்படி மேடம் கண்டுபிடிப்பாங்க?
0: இப்போ புழுக்களை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த நார்மலாக இருக்கக்கூடியது நம்ம ஊரில் இருக்கக்கூடியதை வந்துட்டு அந்த ஆப்பிரிக்க புழுக்கள் மாதிரி தடு அதாவது பருமனாக இருக்காது, அதனுடைய இதுவுமே சின்ன சைஸுமே சின்னதாக இருக்கும். அந்த ஆப்பிரிக்க புழுக்கள் வந்து நல்ல நீளமாகவும் பருமனாகவும் இருக்கும். அதில் வந்து யூட்ரிலஸ்ன்னு இருக்கு, யூட்ரிலஸ் வந்துட்டு நார்மலாக பருமனாக இருக்கும். ஏசோனியாங்கிற புழு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் லேசாக ஒரு கருப்பு படிஞ்சிருக்கும், ரெட் கலரில் இருக்கும், அது பேரே டைகர் வார்ம் ஆர் ரெட் ரிங்க்லர் அப்படி அதோடய பேரே அதுதான். அதுக்கப்புறம் பெரியோனிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிர் நிறத்தில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், நீளமாகவும் இருக்கும்.
1: அது நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அந்த புழுக்களை
0: நம்ம பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய புழுக்கள். இது இல்லாமல் நம்மளுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய புழுக்கள் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் வந்து ஷேப் சைஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும், சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்.
1: இப்போ தயாரிப்பு முறைகள் எப்படி மேம்?
0: தயாரிப்பு முறைகள் வந்து நான் சொன்ன மாதிரி குவியல் முறையில் பண்ணலாம், படுக்கை அதுதான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி படுக்கை முறைகள். இன்னொன்று வந்துட்டு பிட் மெத்தடுங்க, குழி போட்டு பண்ணுறது. இன்னொரு ஒரு ரொம்ப சுலபமான வழி என்னென்னா சிமெண்ட் தொட்டிகளில் நம்ம செய்ய முடியும்.
1: சிமெண்ட் தொட்டினா அதில் எத்தனை எப்படி போட முடியும், சிமெண்ட்கள் எப்படி போடுறது?
0: அதான் சிமெண்ட் தொட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இதே தான் 0.9 மீட்டர் அதனுடைய ஹைட்டுன்னு வச்சுப்போம், அதனுடைய விட்டம் வந்து 2 மீட்டர். அப்படிங்கிற அளவில் நம்ம தேர்ந்து ஒன்றரை ஒரு மீட்டர் நம்மளோட வசதி தான், ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் எப்படி வேணாலும் நம்ம அதை தேர்வு செய்துக்கலாம். இப்போ ஒரு ஹெக்டர்

0: நிலம் இருக்குது ஒரு விவசாயிகிட்ட அப்படின்னு வச்சுப்போம். அவர் வந்து ஒரு 6-8 இந்த மாதிரி ரிங்ஸு இல்லை தொட்டிகளை வந்து தேர்வு செய்துக்கலாம். அதில் வந்துட்டு அவர் ஒரு சதுர அடி கணக்குக்கு 1000 புழுக்கள், அதுதான் கணக்கு, அதுதான் கோல்டன் ரூலு, எவ்வளோ புழுக்கள் உள்ளே விடணும் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்துக்கலாம். இது வந்து எல்லாமே ரொம்ப சட்டத்திட்டம் வந்து ரொம்ப
1: பேஸ்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன நம்ம போடணும்
0: சொல்கிறேன். பேஸ்மெண்ட்டில் வந்து என்ன போடணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து இந்த சின்ன சின்ன உருளை கற்கள் இருக்குல்ல, அதை முதல்ல நம்ம அதில் பரப்பி விட்டுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு உயரத்துக்கு பரப்பிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு என்ன கழிவு கிடைக்குதோ, சாடஸ்ட்டு போட்டுக்கலாம், இல்லை வந்து தென்னையில் வரக்கூடிய நார்கழிவை போட்டுக்கலாம். என்ன வந்து அதுக்கு, அதாவது இந்த மண்புழுக்களுக்கு வந்து என்னென்னா ஒளிஞ்சிக்கிற இடம் வந்து அதுக்கு ரொம்ப தேவை. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த கல்லுக்கு நடுவில் அதெல்லாம் போய் அது வந்து கொஞ்சம் ரொம்ப வெப்பமாக இருக்கிற நேரங்களில், அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற நேரங்களில் அது வந்து உள்ளே போய் அது ஒளிஞ்சிக்கும். அதுக்கான விஷயந்தான் இதை நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து சாணத்தை போட்டுக்கலாம். சாணம் வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்ந்த உலர்ந்த சாணமாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்து அதில் நம்ம வந்துட்டு மண்புழு விட்டோம்னா மண்புழுக்கு வந்து அந்த தாங்க முடியாது. ஸோ அதனால் ஓரளவு வந்து காய்ந்த இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய பண்ணை கழிவுகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்தால் அது நிறைஞ்ச பிறகு ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை 20 நாள் வரைக்குமே அதை விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த ஒரு சதுர அடிக்கு வந்துட்டு 1000 புழுக்கள் அப்படிங்கிற கணக்கில் வந்துட்டு நம்ம மண்புழுக்களை வந்து உள்ளே விடலாம். இப்போ இதை விட்டு நல்ல நீர் வந்துட்டு 60% டெய்லி, அநேகமாக 45 நாள் ரெடி ஆயிரும். நம்ம வந்து தினமும் நீர் வந்து அதில் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்.
1: ஏன்னா நம்ம பூவாளி வச்சு
0: தெளிச்சுக்கலாம். பூவாளி வச்சு நல்லா நனைகிற மாதிரி தெளிச்சுக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 60% அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நல்லா சொதன்னு இருக்கிறதா 60% அப்படிம்பாங்க. ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். இப்போ கையில் இப்படி பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
1: தண்ணி சொட்டணும்.
0: ஆ, இப்போ நீங்கள் சும்மா பிடிச்சி அது பிடிக்க வருது அப்படின்னா அது 40% அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கணக்கு. அப்படியே நம்ம அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 30-45 நாளில் உங்களுக்கு அருமையான ஒரு மண்புழு உரம் வந்து கிடைச்சிரும். நிறம் வந்து நல்ல ப்ரௌன்லேருந்து கருமை நிறத்தில் இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து மேலே வந்து அந்த வேர்ம் கேஸ்டிங்னு சொல்லுவோம், அந்த மேலே வந்து நல்லா நமக்கு தெரியும். அது நல்ல கருமையான ஒரு போல போலன்னு நல்ல வாசனை எடுத்து முகந்து பார்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கிற மண் வாசனை வரும். அதுதான் நமக்கு ரொம்ப சுலபமாக நம்ம லேபில் பார்க்குறோன்னா நம்ம நிறையா பார்ப்போம், பிஹெச் பார்ப்போம், அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் எவ்வளோன்னலாம் பார்ப்போம். இப்போ சுலபமாக பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறது இதுதான் முறை. அதுக்கப்புறம் அது வந்துருச்சு அப்படின்ன பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா, அதில் வந்துட்டு தண்ணியை வந்து சுத்தமாக விடுறத நிறுத்திடணும். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் லேசாக அது காஞ்சிருக்குமா, ஒரு 40% ஈரப்பதம் நான் சொல்கிறேன், கையில் பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்துச்சு அப்படின்னா அப்படி மேலாக இருக்கிறத எடுத்து சளிச்சுக்கலாம். அது ஒரு வகை. இன்னொன்று மண்புழுக்களை பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, சாணத்தை வந்துட்டு உருண்டையாக உருட்டி நடுவில் நடுவில் சொருகி வச்சுடுவாங்க. அதில் வந்து மண்புழு வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மேலே இருக்கிற உரத்தை மட்டும் சளிச்சு எடுத்துட்டு கீழே இருக்கிறத அப்படியே அடுத்த பேட்சுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
1: மிக்க நன்றி மேடம். அதாவது மண்புழு எப்படி வந்து தயார்படுத்தணும், மண்புழுவை எவ்வளவு அளவு வந்து நம்ம பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் என்னென்ன புழுக்கள் விட்டால் நமக்கு வந்து பயனுள்ளது அப்படின்ற தகவலை வந்து விவசாயிகளுக்காகவும் நேயர்களுக்காகவும் தெரிவித்ததுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை மண்புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பு உத்தியும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர். பபிதா அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள்.

0: இனி தொடர்வது வேளாண் தகவல்கள்.
1: வாழையில் வாடல் நோய் மேலாண்மை. வாடல் நோயின் அறிகுறி என்று பார்த்தால் மண் மற்றும் கிழங்கு மூலம் பரவுகிறது. அடிச்சுற்று இலைகளின் விளிம்புகள் முதலில் மஞ்சளாக மாறி மையப்பகுதி வரை நீளும். விளிம்புகள் வாடி காய்ந்துவிடும். நோய் தீவிரமடையும் போது அடித்தண்டு பிளந்துவிடும். வெட்டி பார்த்தால் நீர், ஊட்டச்சத்துக்களை கடத்தும் திசுக்கள் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாறியிருக்கும். திசுக்களின் பூஞ்சான இலைகள் படர்ந்து சாற்றுக்குழாய் அடைப்பட்டு மரம் வாடத் தொடங்கும். வாழைக்கு அடுத்ததாக நெல் அல்லது கரும்பு பயிரிட்டால் பூஞ்சாணம் மலர்வதை தவிர்க்கலாம். ஏக்கருக்கு 30 கிலோ தொழு உரம், வேப்பம் புண்ணாக்குடன் 2.5 கிலோ சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் எதிர் நுண்ணுயிரியை கலந்து அடியுரமாக இடலாம். நடவிற்கு முன் கிழங்கின் மேலுள்ள பழைய வேர்பகுதி மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதியை அகற்ற வேண்டும். லிட்டருக்கு 1 கிராம் கார்பன் டசிம் கலந்து கிழங்கு பகுதியை 20 நிமிடங்கள் நனைத்து களிமண்ணில் தேய்க்க வேண்டும். 1 கிழங்கிற்கு 40 கிராம் கார்போபியூரான் குருணை மருந்து கலந்து தூவ வேண்டும். அல்லது லிட்டருக்கு 20 மில்லி கார்பன் டசிம் கரைசலை சிறிய ஊசி வழியாக கிழங்கின் பக்கவாட்டில் செலுத்த வேண்டும். நூற்புழுக்களால் தாக்குதல் ஏற்படும் போது துளைப்பான், வேரழுகள், வேர்முடிச்சு மற்றும் சுருள் வடிவ நூற்புழுக்களின் தாக்குதலால் வாழை இலைகளின் எண்ணிக்கை குறைந்து மஞ்சள் நிறமடைந்து காணப்படும். மரங்கள் வளர்ச்சி குன்றிவிடும். வேர்கள் கருப்பு அல்லது கருஞ்சிவப்பு நிற அழுகளோடும் வேர் முடிச்சுகளோடும் காணப்படும். இதனால் மரங்களின் வேர்கள் பிடிப்பின்றி மண்ணில் எளிதில் சாய்ந்துவிடும். இந்நோயை தவிர்க்க தொடர்ந்து ஒரே பயிராக வாழை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். மாற்று பயிராக தானியங்கள், பருத்தியை சாகுபடி செய்தால் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வாழைக்கன்று பயிரிட்ட 43 நாட்கள் கழித்து சணக்கை, தக்கை பூண்டு போன்ற பசுந்தாள் உரங்களை பயிரிட வேண்டும். பூப்பதற்கு முன்பாக அவற்றை பறித்து வாழை பயிர்களுக்கு நடுவில் வைத்து மண் அணைத்தால் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வாழைக்கன்று கிழங்கின் வேர்பகுதியில் அழுகியுள்ள பகுதியை 3 சென்டிமீட்டர் ஆழம் வரை வெட்டிவிட்டால் அவற்றின் தாக்குதலை குறைக்கலாம். இந்த வகையில் வா

0: நாளையில் வாடல் நோய் மேலாண்மையை மேற்கொள்ளலாம்.
1: அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. காணி தேடினும் கரிசல்மன் தேடு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், வாழையானது நிறைய சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். தொழு உரம் போதுமான அளவு இட்டால் வளர்ச்சி நன்றாக இருக்கும்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 7:59. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதரம் பாடலை ஒளிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை

மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். 6 வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனைப்பலியை வென்றார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. தொடர்வது மதுரத்தெண்டரல்.

0: Brijlal claimed that no pellet guns were used on protesting students during the recent protests in the national capital on the NEET paper leak issue. DMK's Tiruchi Shiva said he misled the House. DMK member alleged that the government failed to fulfill the assurance given to student protesters that all the cases filed against the students will be withdrawn. Shiva questioned why a Minister of State for Education did not introduce the bill. He said an MOS from the PMO who is holding several portfolios moved the bill for consideration. JDU member Sanjay Kumar Jha alleged that there were attempts to hijack the students' protest over the examination paper leaks and said it should be probed who the people behind such efforts were, even as his remarks drew strong objections from CPIM member A.A. Rahim. He said these were not relevant to the bill under discussion. Earlier in the day, opposition parties led by the Congress walked out of the Rajya Sabha after their demand for Home Minister Amit Shah to make a statement on allegations that police used brutal force, including pellet guns, against students protesting the alleged leak of the medical entrance exam NEET was declined. Soon after, listed papers were laid on the table of the House. Opposition members raised slogans demanding that Shah come to the House and explain the police action on 20th July. Raising a point of order, Congress leader Pramod Tiwari said the Constitution made the Council of Ministers accountable and answerable to Parliament. Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan rejected the point of order and proceeded with the listed zero-hour mentions, during which members raised issues of public importance. The opposition parties then staged a walkout after demand was not met. Following the walkout, Leader of the House and Union Minister J.P. Nadda said, "The government was ready for discussion on all issues and noted that a bill to prevent paper leaks was listed for discussion." During question hours, Union Minister for Youth Affairs and Sports, Mansukh Mandaviya, informed the Parliament that Prime Minister Narendra Modi would launch a nationwide 100-week campaign on 2nd of August to raise awareness against drug abuse among the youth. It will be one of the largest youth-led public movements against substance abuse in the country, Mandaviya said. Replying to a supplementary query during the question hour, Labour and Employment Minister Mansukh Mandaviya asserted that the government will ensure social security for gig workers by implementing provisions in labour codes to protect their interests. Discussion on public exams, prevention of unfair means, amendment bill was continuing while filing this review. That's all in Parliament Review.
1: நேரம் 8:30 நிமிடம். ஆகாசவாணி வானொலி நாடக விழா சிறப்பு நாடகம். இன்று தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.
2: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க வாழ்க.
2: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க வாழ்க.
2: இன்று மணிமகனம் சூடும் பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க வாழ்க.
4: அன்புக்குரிய நாட்டு மக்களே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் நடந்து கொள்வேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண் போல காப்பேன். என் தாய் தந்தையின் மலரடிகளையும் எனது குரு விந்தையன் அவர்களது மலர் திருவடிகளையும் வணங்கி இந்த பொறுப்பை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
5: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
4: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
6: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதே போல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
7: அப்படியே செய்வோம் அண்ணா.
6: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசில்கள் பெற்று செல்லலாம். வாருங்கள் புலவரே, உங்கள் செய்வது.

0: வாழ்க. மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்து தீர்த்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக. மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க. தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
1: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள் 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
0: மிக்க நன்றி மன்னர். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ் பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
1: நன்றி புலவரே.
2: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
1: ஆம் செண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி கொள்ள மறுக்கிறது. மதுரையிலிருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
2: உண்மைதான் மன்னா. உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்திலிருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம் மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
1: செண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
2: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா. எல்லாம் அந்த இறைவன் கையில் தான் உள்ளது.
3: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
1: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும்போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
3: அப்படி இல்லை பராக்கிரமா. கணவன் மனைவி இருவரும் பேசும்போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
2: போங்கள் மாமா.
3: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
2: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
3: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல, ஆன்மீக விஷயம். ஆகையால் நீயும் உடனிருப்பது நல்லதுதான்.
1: சொல்லுங்கள் தந்தையே.
3: மதுரையில் இருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
1: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
3: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகளே.
2: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை செல்கிறேன் என்கிறீர்களே.
1: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேகநிலை, தாயாரின் தேகநிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
3: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
2: முடிவு செய்துவிட்டார்கள் மன்னா. இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
3: என்னது?
1: நீங்கள் இருவரும் தனியாக செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
3: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
1: உத்தரவு தந்தையே.

0: குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
1: வணக்கம் குருதேவா.
2: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன் சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
0: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா. நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
2: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
0: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
2: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
0: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
1: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
2: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
1: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
2: என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
0: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
2: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
0: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி வந்தேன்.
2: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய். அப்படித்தானே?
0: இது என்ன பிதற்றல்!
1: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே. பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
0: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
2: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
0: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
2: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போதுமே, மன்னர்கள் எதற்கு?
0: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
1: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
0: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
2: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்றுவிடம்மா. ஆனால் பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள். இனி வரப்போவது கடுமையான சோதனைக்கால். சோதனையின் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
1: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் அல்லவா?

0: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்கள் என்று. மகத நாட்டில் அவர்களது உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது.
1: எனக்கு என்ன உணவும் பால், போய்விடு.
2: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
0: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல், அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
2: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
0: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே, இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு
2: மன்னா. இந்த பாலையாவது பருகிவிட்டு.
1: அதையும் நீயே பருகிவிடு.
3: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
1: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
3: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதான், பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
1: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
2: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
0: என்ன பெண்கள், என்ன பிரச்சனை குருநாதா?
3: நீயே வந்து கேட்டு பாரு.
1: அவர்களை வரச் சொல்லுங்கள்.
4: மன்னா, உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
0: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா?
1: சரி, உங்கள் பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
4: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
0: நீ யாரம்மா? எதற்கு நீதி கிடைக்க வேண்டும், விவரமாக சொல்.
4: மன்னா, என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
0: உன் கணவன் எப்படி இறந்தான் அம்மா? போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை உனக்கு வந்திருக்குமே.
4: என் கணவர் போரில் இறக்கவில்லை மன்னா.
0: பிறகு?
4: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம், எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்களை துரத்துகிறது மன்னா, துரத்துகிறது.
0: என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகளே, மன்னித்து விடுங்கள். என் துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
4: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் மன்னா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
0: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.
3: வா பராக்கிரமா,

0: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கிவிட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று எனக்கு புரிந்தது.
1: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
0: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
1: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
2: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
1: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும்போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
0: உண்மைதான் குருநாதா. அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
1: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவளுக்கு அளித்திருக்கிறார்.
0: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
2: ஆனால் அந்த பெண் சொன்னது?
1: சொல்கிறேன். நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
0: புரியவில்லையே குருநாதா.
1: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா? உன்னால் முடியாதா
0: குருநாதா? இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
1: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
0: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
1: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
0: ஆஹா, ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பக வனத்தை திருத்தி ஆலயம் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்கி விடுகிறேன்.

0: கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும் பொன்னும் பொருளும் தேவை.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம்மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி உணவே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும் குரு அருளும் என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய் சண்பகா. சென்று வருகிறேன், கூடவே வென்று வருகிறேன்.

0: புரட்சி சென்று அவனிடம் கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க! உற்சாகம் கொண்டான், உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக!
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆமண்ணா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி

0: என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
1: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரம, அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா, செய்யுள் எழுதிவிட்டாயா?
1: செண்பகப் பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன் பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
0: சற்று பொறுமையாக இரு.
1: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
1: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்துவிட்டு அது தவறினால் அவசகுணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படட்டும்.
3: வடகாசி போல் இது தென்காசி தம்பி, இதன் பெயர் தென்காசி.
4: ஆமண்ணா, இது தென்காசியே தான். இனி இதுதான் நம் பெற்றோர்களின் வீடு.
1: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசிதான் இது.
2: ஆம் அண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
0: செண்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான ஐங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
2: இறைவா, உன் கருணையே கருணை.
0: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்களால் எடுத்து பீடத்தில் ஏற்று ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கியிருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆன்றோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறு.
1: தென் காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி, மண் காசி செய்யும் அடியாரை தன் காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியர்.
0: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க.

0: பராக்கிரம பாண்டியர், தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர், தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்,
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் நிறைவு பகுதியாக காயக்கற்பம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர். பிரேம்குமார் அவர்கள்.
1: உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறது திருமந்திரம். பிணி மூப்பு நீக்கி மெய்ஞானம் அடைய தமிழ் சித்தர்களால் உலகிற்கு அளிக்கப்பட்ட கொடையே இந்த காயக்கற்ப முறைகள். உலகின் வேறு எந்த மருத்துவ முறையிலும் சொல்லப்படாத தமிழ் சித்த மருத்துவத்திற்கே உரித்தானது இந்த காயக்கற்ப முறைகள். கற்பத்தை உண்டால் காயம் அழியாது. கற்பத்தினாலே காணலாம் கைலையை, கற்பத்தினாலே காணலாம் சோதியை, கற்பத்தினாலே காலையும் கட்டிடே என்கிறார் சித்தர் திருமூலர். காயக்கற்பத்தின் சிறப்புகளை உணர்ந்த திருமூலர் இவ்வாறு சிறப்பித்து கூறுகிறார். காயம் அழியாது என்றால் உடல் அழியாது. கைலையை காணலாம் சோதியை காணலாம் என்ற வார்த்தைகள் ஆத்ம ஞானத்தை அடைவதை பற்றி கூறுகிறது. காலையும் கட்டிடே என்றால் யமனையும் கட்டலாம் என்பது பொருள். கல்லினால் செய்யப்பட்ட சிலை நெடுநாள் சிதையாது இருப்பது போல இந்த கல்பத்தினால் ஆன உடல் நீண்ட காலம் நோயின்றி ஆரோக்கியமாக இருக்கும் என்பது சித்தர் வாக்கு. இந்த கற்ப மருந்துகளை எடுக்கும்போது சில வரன்முறைகளை சித்தர் பாடல்களில் கூறியிருக்கிறார்கள். இந்த விதிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் மிகச் சிறப்பான பலன்களை அடையலாம். சில கற்ப மருந்துகளுக்கு சிறப்பான அளவு முறையும் துணை மருந்துகளும் நாள் அளவும் பத்திய முறைகளும் சொல்லப்பட்டுள்ளது. கற்பம் உண்ணும் பிணியாளனை பத்தினி பெண்ணிற்கும் மருத்துவனை அவளது கணவனுக்கும் உவமையாக சித்தர் பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளது. கற்ப முறை பெண் போர் கணவனெனும் பண்டிதன் சொல் கற்பமுறை. இப்படி சித்தர் தேரையர் தான் எழுதிய தேரன் யமக வெண்பா நூலில் கூறியிருக்கிறார். எவ்வாறு பத்தினி பெண் தன் கணவன் சொல்படி

0: நடப்பாளோ அவ்வாறே பிணியாளன் மருத்துவன் சொல்கிறபடி நடக்க வேண்டும். மருத்துவர் சொல்லும் விதிமுறைகளை தவறாது கடைபிடிக்க பிணியாளன் கற்ப மருந்தின் முழு பயனையும் அடையலாம் என்பது சித்தர் வாக்கு. பத்தினி பெண்ணின் கற்பு மேன்மை அடைவது போல பிணியாளனின் உடல் நிலையும் மேன்மை அடையும். மன தூய்மையோடு பொய், களவு, போட்டி, பொறாமை நீக்கி கற்ப மருந்துகளை உண்டு வர மிகச்சிறந்த பலனை பெறலாம் என்று சித்தர் இலக்கியங்களில் கூறப்பட்டு உள்ளது.
1: காயமே இது மெய்யடா, இது கண்ணும் கருதையும் வைகடா. காயமே இது மெய்யடா, இது கண்ணும் கருதையும்

வாயை கெடுத்தது பசியடா, இந்த பசியை கொடுத்தது

இந்த கற்ப மருந்துகளை சித்தர்கள் பொது கற்பம் சிறப்பு கற்பம் என்று இரண்டாக பிரித்து கூறுகிறார்கள். பொது கற்பம் அப்படின்னா நோய் வருவதற்கு முன்னால் ஒரு பிரிவென்டிவ் மெடிசனாக நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை இந்த பொது கற்பம் தலைப்பின் கீழ் சித்தர்கள் நிறைய குறிப்புகளை விட்டு சென்று உள்ளனர். ஒரு பிரபலமான சித்தர் பாடல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் மண்டலம் கொள்ளின், கோலை ஊன்றி நடப்பவனும் கோலை வீசி குமரன் போல் நடப்பானே அப்படின்னு ஒரு பாடல். என்ன சொல்றாங்கன்னா, காலையில இஞ்சி தேனூரல், பகல் வேலையில சுக்கு கசாயம் சுக்கு காஃபி மாதிரி, இரவு கடுக்காய் பொடி. இத இச்சா பத்தியத்தோட இந்த பத்திய முறைகளை, இந்த கற்ப முறையை பயன்படுத்தும் போது நோயின்றி நெடுநாள் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மருந்துகளை பத்தி விளம்பரங்கள் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இளமையை நீட்டிக்கும், முதுமையை தள்ளி போடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பாடல்ல நல்லா கவனிச்சிங்கன்னா, கோலை ஊன்றி நடப்போனும் கோலை வீசி குமரன் போல் நடப்பானே அப்படின்றாங்க. அதாவது முதுமையானவனையும் இளமையாக்கக்கூடிய தன்மை இந்த கற்ப மருந்துகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது தெரியும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது மருந்துகளை பயன்படுத்தும் போது தெரியும். இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட கருத்துக்களா பார்க்கலாம். அடுத்ததா சிறப்பு கற்பத்துக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். தாமரை மகரந்த பொடி, தாமரை பூவில இருக்கக்கூடிய மகரந்தத்தை சேகரிச்சு அதை பொடியாக்கி அந்த பொடி கூட சர்க்கரை சம அளவு சேர்த்து கொடுத்து வர செவிடு தீரும் அப்படின்னு சொல்றாங்க. காது கேளாமை தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நாவல் வேறு, கருவேல வேறு, மூங்கில் வேறு, இது மூன்றும் சம அளவு எடுத்து முக்கால் படி தண்ணீர் விட்டு நன்கு வற்ற வைத்து கூடவே பனை வெல்லம் பசுவெண்ணெய் அரை பலம் சேர்த்து அருந்தி வர மலடு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பேரு மலட்டு கற்பம். குழந்தையின்மை பிரச்சனை, இது ஆண் பெண் இருபாலருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கற்ப முறை.

0: இன்றளவும் சித்த மருத்துவர்கள் இந்த முறைகளை பயன்படுத்தி பல வெற்றிகளை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கற்ப முறைகள் உள் மருந்தாக எடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல சில பத்திய முறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டியதும் இருக்கு. ஸோ அதனால சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னலாகவும் சில கற்ப முறைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி குறிப்பிடத்தக்க கற்ப முறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஞ்ச கற்பம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேப்பம் வித்து, கடுக்காய் தோல், நெல்லி பருப்பு, இதை சம அளவு எடுத்து பசும்பாலில் சிறிது கொதிக்க வைத்து பசும்பால் விட்டு அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வர நோயின்றி ஆரோக்கியமாய் வாழலாம் என்பது சித்தர் பாடல்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முறை. பஞ்சகற்பம்னு பேரு இதுக்கு. இதெல்லாம் மூலிகைகளை கற்பமாக பயன்படுத்தக்கூடிய முறைகளை நம்ம பார்த்தோம். அதை மட்டுமா அப்படின்னா, மெட்டல்ஸ் தாதுக்களையும் கற்பமாக சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இரும்பு, அயம், செம்பு, தங்கம், வெள்ளி, இவற்றால் செய்யப்பட்ட சிறப்பான சில மருந்துகளை கற்ப முறைப்படி உண்டு நோயில்லாமல் நெடுங்காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. பொதுவா சித்த மருந்துகளை பத்தி ஒரு தவறான நம்பிக்கை உலாவி வருது. என்ன அப்படின்னா, சித்த மருந்துகள்ல மெட்டல்ஸ் அதிகமா பயன்படுத்துறாங்க, அது கிட்னிய டேமேஜ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பரவலா இருக்கு மக்கள் மத்தியில. ஆனா உண்மை அது இல்லை. எப்படின்னா, சித்தர்கள் இந்த உலோகங்களை சரியா மருந்தா, உலோகத்தினுடைய எந்த விதமான குணமும் இல்லாம தான் அதை மருந்தா முடிக்கிறாங்க. அதாவது ஒரு மெட்டலோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டலை உருக்கலாம், நீட்டலாம், இப்படிலாம் பண்ணலாம். அந்த வகையில சித்த மருந்துகளை, நன்கு முடிந்த இந்த தாதுக்கள் சேர்ந்த சித்த மருந்துகளை ஒரு மூசையில வச்சு உருக்கணும் அப்படின்னா அது ஒன்னோட ஒன்னு சேராது. அது மட்டும் இல்லாம ஒரு பிஞ்ச் எடுத்து தண்ணியில போட்டோம் அப்படின்னா தண்ணின் மேற்பரப்புல மிதக்கும், கீழே போயிடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய எடை வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நானோ பார்ட்டிகல்ஸ் ஆக அந்த மெட்டல் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த நானோ பார்ட்டிகல்ஸ கிட்னி ரொம்ப எளிதாவே வெளியேற்றிவிடும். அதனால மெட்டல் ப்ரிப்பரேஷன் எடுக்கிறனால பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த கர்ப்ப முறைகள் சித்தர் பாடல்களிலும் சித்தர் இலக்கியங்களிலும் பரவலாக காணப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சித்தர் நூல்களான தேரன் யமக வெண்பா, கருவூரார் வாத காவியம், அகத்தியர் செந்தூரம் 300, இந்த நூல்கள்ல கர்ப்ப முறைகளை பற்றியான மிகுதியான குறிப்புகள் இடம் பெற்றுள்ளன. ஆர்வம் இருப்போர் இந்த நூல்களை ரெஃபர் செய்து பார்க்கலாம்.
1: நம்ம நாட்டு வைத்திய காட்டு மூலிகை மருந்தோ மருந்து, உடல் நன்மை காணவே உண்மையோடு பலர் உண்டது கை கண்டது. நாட்டு வைத்திய காட்டு மூலிகை மருந்தோ மருந்து.

கழிம்புகள் தருவோம் தடவிக்கலாம். கரப்பான் தொழிற்படை திறந்துகளுக்கு கழிம்புகள் தருவோம் தடவிக்கலாம். காமதுரத்தால் கவலை படுவோம் கல்யாண குழியை சாப்பிடலாம். காமதுரத்தால் கவலை படுவோம் கல்யாண குழியை.

அது கைவசமில்லை தற்கால சாந்திக்கு காக்கா புடிச்சு குதிக்கலா நாட்டு வைத்தியர் காட்டு மூலிகை மருந்தோ மருந்து உடல் நன்மை காணதே உண்மையோடு பல உண்டது கை கண்டது நாட்டு வைத்தியர் காட்டு மூலிகை மருந்தோ மருந்து காட்டு பாடு கொடைகளெல்லாம் பார போன கட்டிக்கிட்டா காட்டு புயல் தூக்கு போட்டு சாப்பிட சொல்லுங்க காட்டு புயல் தூக்கு போட்டு சாப்பிட சொல்லுங்க ஆட்டம் வராதாங்களுக்கு மயில் காலு தைலம் போட்டு அரமண்டலோ அழுத்தி அழுத்தி கேட்க சொல்லுங்க மருந்தோ மருந்து மருந்தோ மருந்து மருந்தோ மருந்து

மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும். மறுப்பது உளநோய் மருந்தென சாலும். மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமே. திருமூலர் திருமந்திரம் இப்படி சொல்லுது. உடலின் நோயை தீர்ப்பது மட்டும் மருந்தல்ல, மனநோயை தீர்ப்பது மட்டும்

0: மருந்தல்ல. சாவை மறுப்பதுவே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கற்ப மருந்துகளின் சிறப்பை உணர்ந்த திருமூலர் அதை சிறப்பிச்சு சொல்லணுன்றதுக்காக இப்படி சொல்கிறார். கற்ப மருந்துகள் உடலை நன்னிலைப்படுத்தி ஆயுளை நீட்டிக்கும் தன்மை இந்த கற்ப மருந்துகளுக்கு இருக்கிறதுனால அதை சிறப்பித்து சொல்லும் பொருட்டு சாவை மறுப்பது அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். நரை திரை மாறிடு நானிலத்தோரே, உரை செய் மருந்து உண்ணும் உண்மையிலீரே, கரை திரை அற்று கருத்துள் தெளிந்தால் பிறை திரையற்ற பெருமை பெருமே. திருமந்திரம் இந்த மாதிரி சொல்லுது. நரை திரை, திரைனா தோல் வரக்கூடிய சுருக்கம், நீங்கி ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ கற்ப மருந்துகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொது கற்பத்துல அடுத்ததா பொன்னாங்கண்ணி பத்தி ஒரு குறிப்பு. பொன்னாங்கண்ணி இலையை நெய் விட்டு வதக்கி உப்பு மிளகு சேர்த்து புளி நீக்கி பத்தியம் காத்து உண்ண உடல் அழகுறும் மிளிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக விழா மரத்தினுடைய இலை காய் பழம் பட்டை வேர் சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்தது. இது எல்லாத்தையும் குடிநீர் செய்து அருந்தி வர அது மரணத்தை தடுக்கும் அப்படின்றாங்க. அடுத்ததாக கரிசலாங்கண்ணி, கையான் கரப்பான் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த கரிசலாங்கண்ணி இலைகளை நிழலில் உலர்த்தி சூரணம் செய்து வைத்துக் கொண்டு இளநீரில் ஒரு மாதமும் தேனில் ஒரு மாதமும் உண்டு வர நரை திரை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மூக்கிரட்டை கீரை. கிராமப்புறங்கள எளிதா காணப்படக்கூடிய இந்த மூக்கிரட்டை கீரை எதற்கு பயன்படுது அப்படின்னா, நாசியை அடைக்கக்கூடிய பீனிசத்திற்கு, சைனசைட்டிஸ் நேசல் பிளாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கீரையாக
1: 9:30
2: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேர்கள் கேட்கவிருப்பது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்,

0: சுப்பு சுப்பு, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
1: தோ வந்துட்டங்க, இந்தாங்க. காயர் வெயில் உடம்ப உறிஞ்சி எடுக்குது. கொஞ்சமா தண்ணிய குடிச்சிட்டு அப்புறமா இந்த மோரை குடிங்க. ஏங்க, நம்ம தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே உங்களை பார்க்கணும்னு வந்தாங்க.
0: அப்படியா?
1: நீங்க களத்து மேட்டுக்கு போயிருக்கிறதாவும் அங்க போனா உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டங்க.
0: சித்திரை பிறந்துட்டது இல்ல, வீரன் கோயில் திருவிழா சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நான் இல்லாத போய் என்னை தேடி வந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்கள அலைய விடாத. என்ன அப்புறம், இந்த வெள்ளியனூர் பொண்ணுரங்க வருவான், அவன் மகளுக்கு கல்யாணமா, அவன் வந்தான்னா அவங்ககிட்ட ஒரு 20,000 கொடு.
1: ஆ சரிங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு, நான் வரேங்க.
0: சுப்பு, சமையல் அப்புறம் கவனிக்கலாம், இப்படி கொஞ்சம் உட்கார்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரிக்கு சரியாவா?
0: ஆமா,
1: நான் நிக்கிறேன். என்ன சங்கதி, அத சொல்லுங்க.
0: அது வந்து சுப்பு, நம்ம கம்மாக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆறுமுகத்துக்கு குத்தகைக்கு விட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அத அவர் 2 வருஷமா வெள்ளாம பண்ணாம கரம்ப போட்டு வச்சிட்டான். கேட்டா போன மழை வெள்ளத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கலங்குறான். அதனால அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை கை தூக்கி விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
1: ஏங்க, நீங்க செய்ய போற நல்ல காரியத்துக்கு என்கிட்ட கேட்கணுமா?
0: அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பாரு காலத்துல அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவரு தலை மறைஞ்சதும் இன்னும் கேட்காம நான் எதுவுமே செய்யறது இல்லையே.
1: என்னங்க, விளையிற நிலத்தை கரம்பா போட்டு வைக்கிறது விவசாயிக்கு அழகு இல்லைங்க. கொடுத்து உதவுறது ஒன்னும் தப்பு இல்லைங்க.
0: அப்புறம் என்ன
1: கொடுங்க? ஆனா நம்ம கையில அவ்வளவு தொகை இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்கெங்க போவீங்க?

0: அதுக்கு வழி இருக்கே, உன் அஞ்சு போன் வளையல விவசாய வங்கியில அடமான வச்சு கொடுத்துடலாம். அறுவடை முடிஞ்சு ஆறுமுகம் கொடுத்ததும் திருப்பிடலாம். என்ன?
1: அதுவும் சரிதாங்க, நான் போய் வளையல எடுத்துட்டு வரேங்க.
0: வா வா.
2: பார்வதி, உன் பொண்ணு வள்ளி அப்படியே மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு அழகு தேவதை தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்.
3: என் சம்சார சரசுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு, அவ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பிலே இல்ல எங்க வீட்டுல. மேற்கொண்டு விஷயத்த பேச வேண்டியதான்.
2: பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வைய
3: கண்ணு கண்ணு கலந்தாச்சு, காதல் வரையில விழுந்தாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான்.
4: என்னங்க இது, திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ணை பாத்தீங்க, உடனே நாள் குறிக்கணும்னு சொல்றீங்க. நாலு நட்சத்திரம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராகவே இல்லையே. இதுக்கும் மேலே உங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குமே, அதுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் தயாராகலைங்க.
2: அட, பொருத்தம் என்னம்மா பொருத்தம்? மன பொருத்தத்துக்கு அப்புறம் தான் மற்ற பொருத்தம் எல்லாம். நேரம் நாழின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நம்ம வசதிக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது தானே. கண்ணுக்கு அழகான பொண்ணு, பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை, இதுக்கு மேல என்ன பொருத்த வேணும்?
3: சரசு, அவங்க அத சொல்லல, அவங்க சீர்சனத்திய பத்தி பேசலையேன்னு சொல்றாங்க.
2: நாம அப்படி என்ன கொட்டிட போறோம்? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்ய போறாங்க, அதுவும் நம்ம வசதிக்கு தகுந்தா போல. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு?
3: அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலாம்னு சொல்றியா சரசு?
2: ஆமா, இத வேற விளக்கமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கணும். வள வளன்னு பேசுறத விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிங்க.
3: ஆமா ஆமா, சரசு சொல்றா போல இந்த மாசத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்க.
0: இந்த மாசத்திலேவா?
3: ஆமா,
0: ரெண்டு ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கலாமே.
3: என்ன தள்ளி வச்சுக்கலாமா? என்னப்பா நீ சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கிறிய, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்படியே தள்ளி போடலான்னு யோசிச்சாலும் சித்திரை மாசம் போயிடும்ல. சித்திரைக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு நல்ல முகூர்த்த நாளே இல்ல. சித்திரையில இன்னும் 20 நாள் கிடக்குது. அது போதும், இந்த 20 நாள்ல உலகத்தையே புரட்டி போடலாங்க.
0: அதுக்குள்ள கந்தவேலு, நீங்க கல்யாணத்துக்கு தயாராயிட்டு பெண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்க எந்த வகையிலும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்காகத்தான் சொன்னேன்.
2: என்னன்னு நீங்க பேசுறது, உங்களால முடியாதது எதுவும் இல்லைன்னு. பார்வதி அண்ணே, நீங்க பேசாம அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க இப்படி வந்து அண்ணன் பக்கத்துல நின்னு நீங்களும் நாலு வார்த்தை சேர்ந்து பேசுனா தானே அண்ணனுக்கு ஒரு தெம்பு வரும்.
4: அது அது வந்துமா, அவரு தான் எல்லாம்.
2: என்ன நீங்க, சந்தர்ப்பம் ஒரு முறை தான் தேடி வந்து கதவை தட்டும். இந்த மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிறதான் புத்திசாலித்தனம்.
3: பாருங்க வெங்கடபதி, சித்திரை 20ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அதோட பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஏத்தா போல நல்ல நேரமும் கூடி வருது. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற வெங்கடபதி?
0: விழுந்தே எழுந்தேன்னு ஒரு முயற்சி செஞ்சு பாத்துடலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணா இப்ப சொன்னீங்க பாரு, அது நூத்துல ஒரு வார்த்தை. மனசுல தெம்பு இருந்தா வானத்தை கூட வில்லா வளைக்கலாம்.
3: உன் புரிஞ்ச வெங்கடபதி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயக்க என்ன தங்கச்சி? போய் தாமலை தட்டி எடுத்துட்டு வா.
4: இதோ இதோ எடுத்துட்டு வரேண்ணா.
5: என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. ஆளை தூக்குங்கப்பா.
6: என்னப்பா இது, பெரியவர் மோட்டர் சைக்கிள்ல சாதாரண வேகத்துல தான் வந்துகிட்டு இருந்தாரு. யாராவது இடிக்கவும் இல்ல, ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆள் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம்னு உருண்டு அப்படியே விழுந்துட்டாருப்பா.
5: இந்த தண்ணிய பழிச்சுன்னு அவர் மூஞ்சில் அடிங்கவா, மயக்கம் தெளிஞ்சிடும்.

0: பெரிய கண்டுபிடிச்சு. அவர் யாரு என்னன்னு நம்ம விசாரிப்போம்பா.
1: எனக்கு எனக்கு மயக்கமா இருக்கு.
2: கை தாங்கலாம், ஆளை கொஞ்சம் தூக்குங்கப்பா.
3: ஒண்ணு
0: இல்லம்மா, வண்டியில நல்லாதாம ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. அப்படியே வண்டியோட உருண்டு விழுந்துட்டாரு. நல்ல நேரமா, அந்த நேரம் ரோட்ல கார் பஸ் எதுவுமே வரலம்மா.
1: எனக்கு ஒண்ணும் இல்லை, லேசான மயக்கம்தான். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு எல்லாம் வீணா சிரமம்
3: கொடுத்துட்டேன்.
1: எங்கேயோ கொஞ்ச நேரம் படுத்துட்டு நான் கிளம்புறேன்.
3: தலகானே கொண்டு வரேன், கையை காலை கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்து தூங்குங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி போலாம்.
1: உங்களுக்கு எதுக்கு மாவின் சிரமம், கொஞ்ச நேரம் தானே, சரியானதும் கிளம்பிட போறேன்.
3: ஐயா, உங்களை பார்த்தா அசப்ல எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி உங்களை வெறும் தென்னையில படுக்க வைக்கிறது? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க தண்ணி, தண்ணி குடிங்க. இந்த பாய் தலகாணி போடுறேன், அதுல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க ஐயா. படுங்க, படுத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றிம்மா.
2: சரி பெரியவரே, உடம்ப பாத்துக்குங்க. அம்மா, இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நாங்க வரோமா.
0: நீங்க
4: ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசுறோங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கங்க. நீங்க சொல்ற கதை எதுவும் நம்பும்படியா இல்ல.
3: ஐயா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்த பெரியவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் எங்க திண்ணில கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. நான் தான் பாயும் தலகாணியும் கொடுத்து அவரை படுக்க வச்சேங்க ஐயா.
4: அப்புறம்
3: அப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, வெளியில போயிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை கவனிக்க போயிட்டேன் உள்ள.
1: ஐயா, என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வந்துடுச்சு, அதுக்காக நான் ரெண்டு நாளாக பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பண விஷயமா வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ திண்ணையில பெரியவர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் பார்வதி மூலமா நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் பெரியவரை தட்டி எழுப்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பெரியவர் செத்து கிடக்கிறார்.
5: ஆமாங்க ஐயா, வேங்கடபதியும் பார்வதியும் ஒன்னு அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். பெரியவருக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டு மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டுது.
4: ஆமா, நீங்க யாரு?
5: என் வீடு பக்கத்து வீடு தாங்க. என் பேரு கணபதி.
4: ஏம்பா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறேன், உங்கள யாராவது பெரியவர் விழுந்ததையும் இந்த வீட்டு திண்ணையில கொண்டு வந்து கிடத்தினதையும் நேர்ல பார்த்தவங்க இருக்கீங்களா?
0: நான் இருக்குங்க, நான் இருக்குங்க. என் பேருங்க குமரன், பக்கத்துல தான் என் வீடு. ஐயா, காலையில மணி 10 இருக்கும், ரோட்ல டமால்னு ஒரு பெரிய சத்தம் கெடுதுங்க. ஓடி வந்து பார்த்தா பெரியவர் அவர் வண்டியோட தலை குப்புற விழுந்து கிடந்தாருங்க. கொஞ்ச நேரத்துல பெரும் கூட்டம் கூடி போச்சுங்க. அங்க நானும் இன்னொருத்தருமா சேர்ந்து இந்த திண்ணையில கொண்டு வந்து நாங்க படுக்க வச்சுங்க. அப்ப அவருங்க அரைகுறை மயக்கத்தில் இருந்தாரு. பெரியவர் கொஞ்ச நேரம் இங்க படுத்து இருந்துட்டு போறன்னு கூட சொன்னாருங்க.
4: சரி சரி, இந்த தகவல் போதும். கான்ஸ்டபிள்,
6: எஸ் சார்.
4: இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க.
5: எஸ் சார்.

0: நடிக்கிறீங்க? நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் காதுல பூசுத்த பாக்குறீங்க?
1: ஐயா ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்ற ஆளுங்க நாங்க இல்லைங்க ஐயா.
0: என்ன சொன்ன? நான் நினைக்கிற மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமா? யோ, நீ வில்லங்கமான ஆளுதாயா?
2: ஐயா ஐயா, பொய் பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க.
0: ஓஹோ, அப்படியா? இவரு ஹரிச்சந்திரன், இவரு பொண்டாட்டி சந்திரமதி, ரெண்டு பேருக்கும் பொய்னா என்னன்னே தெரியாது. அப்போ பெரியவர் கொண்டு வந்த 5 பவுன் தங்க வளையல் காலு முளைச்சு நடந்து போயிட்டுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இத நான் நம்பணும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் வயசுக்கும் மதிப்பு கொடுத்துதான் வெறும் வார்த்தையால உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ சுப்ரமணிய,
3: எஸ் சார்.
0: டீ சொன்னா என்ன ஆச்சு?
3: போயிருக்காங்க.
0: பாருங்க, வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதீங்க. அன்னைக்கு உன் வீட்டுல விசாரிக்கும் போதே நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, பணத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமாங்க, நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு திருட்டு பட்டமா?
0: வீணா எதிர்த்து பேசி உடம்ப புண்ணாக்கிக்காத. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கு.
1: சொல்லுங்க ஐயா.
0: பெரியவரு 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடகு வைக்கத்தான் கிளம்பி போயிருக்காரு. வழியிலதான் இப்படி ஆயிடுச்சு. அவர் வந்த வண்டி உன் வீட்டுலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி பாக்ஸ் காலியா இருக்கு, திறந்து கிடக்குது. உன் வீட்டுல விசாரணை நடந்தப்போ தங்க வளையல் பத்தின கம்ப்ளைண்ட் எதுவும் அப்ப இல்ல. அதனால அத பத்தி அப்ப நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இப்ப உண்மைய சொல்லுங்க. இதுக்கு மேலையும் நான் உத்தம ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டு வளையல கொடுத்துட்டா போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா
2: ஐயா ஐயா, நாங்க வளையல கண்ணால கூட பாக்கலீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல எங்க மேல இப்படி ஒரு பழி வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா? ஐயா, நாங்க பாவப்பட்ட ஜென்மாயிட்ட ஐயா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க.
0: நீங்க என்னதான் நைய பாட்டு பாடினாலும் வளையல் வராம உங்களை விட
2: மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க.
0: அம்மா, சுபலட்சுமி அம்மா.
4: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா?
4: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலைங்க ஐயா. நல்ல காரியம் நடக்க போற வீட்டில் எங்க ஐயா தான் சங்கடத்தை உருவாக்கிட்டார் ஐயா.
0: என்னம்மா சொல்றீங்க?
4: ஆமா ஐயா, பாவம். அவங்க அவங்கள விட்டுடுங்க ஐயா. ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா.
0: பாத்துங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்கதான் தவறி போன பெரியவர் ராஜலிங்க ஐயா உடைய சம்சாரம் சுபலட்சுமி அம்மா.
1: அம்மா அம்மா, எங்களை நம்புங்கம்மா. நம்ம ஐயாவுக்கு திணையில இடம் கொடுத்தது தவறு, வேற ஒரு பாவம் அறிய மாட்டோம்.
2: ஐயாவுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கட்டுமேனு பாயும் தலைக்கணையும் கொடுத்தம்மா. அவ்வளவுதான்மா எனக்கு தெரியும்.
4: மனுஷத்தன்மையோடு நல்லது செஞ்ச உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க.

0: வாங்க வாங்க வாங்க. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
1: என்ன சம்பந்தி, இப்படி சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு வந்து நிக்கிறீங்க, ஒரு போன் பண்ணிருக்க கூடாது.
2: ஆமா, உங்க லட்சணத்துக்கு போன் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: வாங்க வாங்க வாங்க, வேகாதே வெயில வந்திருக்கீங்க, இந்தாங்க ஜில்லுன்னு மோர் குடிங்க. சம்பந்தி
2: மோர் குடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடறத நிறுத்துங்க.
3: சம்பந்தி என்ன சொல்றீங்க?
2: அட அட அட, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியா நீங்க நடந்திருக்கீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சம்பந்தியா சம்பந்தி, உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
1: கந்தவேலு, தங்கச்சி பேசுற விதம் சரியில்லை. நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சரியில்லை.
4: இந்த பாருப்பா, நானும் வள வளன்னு பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பந்தக்கால் நட்டு மூணா நாள் உங்க வீட்டுல சாவு விழுந்துட்டு அப்பவே உங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்கிற கெட்ட பாரு எங்களுக்கு வேணாம்.
1: கந்தவேலு, நீ என்ன சொல்ற? நாங்க திருட்டு குடும்பம்?
4: ஆமா.
1: வேண்டாம் கந்தவேலு வேண்டாம், இது அடுக்காது. வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. எங்க வீட்டு திண்ணையில இறந்து போனவர் எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு துக்கமாகும்?
2: உயிரை விட்டது உங்க வீட்ல தானே, ஆக இது இழவு வீடு தானே.
3: சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க பொண்ணுக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்திலேயே இல்ல. நீங்களா வந்தீங்க, பொண்ணை புடிச்சு போச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினீங்க. இப்போ இப்படி ஒரு அபாண்டமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா, என் பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: என்ன எல்லாரும் மும்முரமா பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறீங்க போல இருக்கு.
1: அம்மா சுப்லட்சுமா, நீங்களாம்மா? வாங்கம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லம்மா. எங்கம்மா இவ்வளவு தூரம்?
5: கந்தவேல, நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? என்ன சரசு, சௌக்கியமா? பொண்ணு சௌந்தரவல்லி எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்காம்மா, அவளுக்கு என்னமோ ஒரு குறைச்சல் இல்ல.
4: ராஜலிங்க ஐயா கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்த கல்யாணமாச்சே, என் பொண்ணு கல்யாணம் சௌக்கியத்துக்கு குறைஞ்சா போயிடும். ரெண்டு பிள்ளைங்களோட சீர சனத்தியமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா.
2: ஆமாமா ஆமாமா,
5: நல்லா இருந்தா சரிதான். ஆமா, நீங்க இவங்களுக்கு சொந்தமா?
2: சொந்தம் ஒண்ணுதான் குறைச்சல்.
1: என்னம்மா காலையிலே வந்திருக்கீங்க, ஏதாவது அவசரமான சங்கதி அம்மா?
5: பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கந்தவேலு, நான் கேட்ட கேள்விக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதிலே வரல.
3: அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவங்க எங்க சம்பந்திங்க.
5: ஓ பார்வதி, நீங்க இவங்களை உங்க சம்பந்தின்னு உரிமையா சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை சம்பந்தின்னு சொல்ல தயங்குறாங்களே.
2: அது வந்துமா, இவங்க பொண்ணை பார்த்து நிச்சயம் மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கல்யாணம் முடியல.
5: ஓ, அதனால இன்னும் சம்பந்தி ஆகலன்னு சொல்றீங்க?
2: ஆமாமா ஆமாமா, அதோட கல்யாண தேதி குறிச்ச மூணு நாள்லயே அபசகுணமா இவங்க வீட்டுல சாவு விழுந்துட்டுது. தீட்டான வீட்டுல சுபகாரியம் செய்யறது நல்லது இல்லல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
5: சரசு, முடிவு பண்ணிட்டோம்னா யாரு?
2: நான் தான்மா. கல்யாணம்னு நல்ல செய்தி பேசி முடிச்ச மூணாம் நாளே கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னமா அர்த்தம்? இது நமக்கு உதவாதுன்னு தானே அர்த்தம்.
5: ஓ அப்படியா, நல்லாவே வாதம் பண்ற சரசு. இதே கெட்ட காரியம் உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் இதே முடிவு தானா? ஆமா, இந்த வீட்டுல இறந்து போனது யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா?
4: யாரோ ரோட்ல விழுந்து அடிபட்டவர்னு கேள்விப்பட்டமா?
5: யாரோன்னு சொன்னியே கந்தவேலு, அந்த யாரோ வேற யாரும் இல்லப்பா. உன் பொண்ணு சௌந்தரவல்லிய போல பல சௌந்தரவல்லிங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெரியவர்.
1: இந்த வீட்டுல இறந்து போனது நம்ம ஐயாவா?
5: ஆமா கந்தவேலு, வாழ்நாள் முழு ஊருக்கு உபகாரம் செய்துட்டு இருந்த உங்க ஐயாதான். அவரோட உயிர் பிரிஞ்ச இந்த இடத்துல

0: கொஞ்சம் அமைதியா உக்காந்து அவரோட ஆன்மாவை தரிசிக்கலான்னு தான் நான் வந்தேன்.
1: ஐயோ,
0: நான் வந்தது தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாம் கேட்டு முகம் தெரியாத ஒரு வேத்து மனுஷனுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்திக்க பாயும் தலையணையும் கொடுத்து ஆதரிச்ச மனிதாபிமானம் மிக்க குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த தண்டனை போதாதுன்னு நீங்க வேற தண்டனைக்கு மேல தண்டனை கொடுக்க வந்திருக்கீங்க.
2: கந்தவேலு,
0: இறப்புன்றது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா

0: அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டில் நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நின்ன இடத்திலேயே நிற்க வேண்டியதான். விடியல்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும்.
1: அம்மா, நாங்க அவசரப்பட்டுட்டோம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா.
2: தவறு என்னுடையதாம்மா. இந்த சரசு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஒரு தலையாட்டி பொம்மையா இருந்துட்டேன்.
0: வேங்கடபதி, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுட்டீங்க.
3: என்னம்மா பேச்சு?
0: கூடி வந்த கல்யாணம் நின்னு போக காரணம் நான் தான்.
3: இல்லம்மா இல்லம்மா,
0: அவசரப்பட்டு மேல திருட்டு பட்ட கட்டி போலீஸ்ல புகார்
1: கொடுத்துட்டீங்கம்மா.
0: ஐயா கொண்டு போன வலையில விவசாய வங்கியில அடவு வச்சு பணம் 5 லட்சத்தை கையில வாங்கியிருக்கார். பணத்தோட வீட்டுக்கு திரும்பும் போது களைப்பா இருக்குதேன்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கார். டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பணப்பையை எடுக்க மறந்துட்டார். டீ கடைக்காரர் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்கார். பணத்தை யாரும் தேடி வராததால அவரோட பையில இருந்த கைச்சாத்து புத்தகத்துல இருந்த முகவரியை பார்த்து காலையில தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மகராசு. ஐயா வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் ரோட்டுல மயங்கி விழுந்திருக்கார். இந்த பணம் மட்டும் அப்பவே கைக்கு வந்திருந்தா வேங்கடபதியும் பார்வதியும் போலீஸுக்கு போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய வேலை வந்திருக்காது. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: அம்மா என்ன மன்னிங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா.
3: அம்மா அம்மா, நீங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா.
0: சரசு, உனக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல, நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்லை, கொலதார குடும்பமும் இல்லைன்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.
1: ஆமாம்மா ஆமாம்மா.
0: இனிமே இந்த குடும்பத்துல நீங்க பொண்ணு எடுக்க ஆட்சேபனை எதுவும் இருக்காது. நம்ம தர்மதுரை ராஜலிங்கம் ஐயா உயிர் விட்டது இந்த வீட்டு திண்ணையில தான். அதனால அந்த புண்ணிய ஆத்மாவை தரிசிக்க ஆண்டுதோறும் நான் இங்க வருவேன். இனிமே இந்த குடும்பம் ஏன் உறவு குடும்பம்?
3: அம்மா,
0: வேங்கடபதி மக வள்ளி அம்மா கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்.
1: ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: கந்தவேலு, சரசு,
1: சொல்லுங்கம்மா.
0: ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
0: ஐயா மனசு எல்லாருக்கும் வாரி வழங்குற நல்ல மனசு.
1: ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா.
0: கடைசியா அவர் கொடுத்துட்டு போன இந்த 5 லட்சம் இப்போ நான் கொடுக்கற பொண்ணு வீட்டு சீதனம்.
1: அம்மா,
0: இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை கோலாகலமா நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி மதம் சம்பிரதாயம்னு நமக்கு நாமே ஒரு வலைய பின்னிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். வானத்து நீல நிறத்தை கடல் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசுல அன்பையும் அருளையும் பிரதிபலிக்க செய்யணும்.
1: உண்மைதாம்மா உண்மைதாம்மா, கண்டிப்பாம்மா.
4: அம்மா, ஐயா மனசு போலவே உங்க மனசும் நல்ல மனசும்மா, நல்ல மனசு.
0: அது கோயில் மணி கூட அடிக்குது, நல்ல சகுனம் தான்.
5: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராஜலிங்கம் மற்றும் வேங்கடபதியாக எஸ் ஜெகசண்முகம், கந்தவேலுவாக கே. ரவிக்குமார், சரசுவாக ஷர்மிளா நசீர், சுபலக்ஷ்மி

யாக ஆர் விஜயலட்சுமி, பார்வதியாக ஆர் சிவகாமி, இன்ஸ்பெக்டராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கணபதியாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன். 7:35 மதுரை தென்றல். காலை 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். காலை 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. சோழவரம் என் வெங்கடேசன் நாதஸ்வரம். வேலூர் SMS ஜெகந்நாதன் தமிழ். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். காலை 11:00 இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சல். கதையின் நாயகிகள் பகுதி 1 பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுவர் பொன்சந்திரன் அவர்கள். பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் நாதஸ்வரம். 12:50 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக. இரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 அறிவியல் வெள்ளி மாசுபாடுகளும் மனித நடவடிக்கைகளும் தகவல்கள் வழங்குபவர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:15 நாடாளுமன்ற ஆய்வு டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா இதுக்கு போய் அலட்டிக்கலாமா எழுதியவர் SL நானோ. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை சென்னை அஞ்சலாக. இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை திருப்பூந்துரத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. MS அனந்தராமன் வயலின். ராமையா விட்டல் மிருதங்கம். KS ரெங்காச்சாரி கஞ்சிரா. இரவு 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சலாக. நட்சத்திர கீதங்கள். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:10. இத்துடன் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 மணிக்கு காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.